0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம். பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: அல்லாஹு அலை.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: முதலீட்டை உங்களுக்குள் போடுங்கள், வட்டியாய் வெற்றியே வந்து சேரும். இன்னைக்கு சனிக்கிழமை, வாரத்துடைய கடைசி நாளுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த நாள் மட்டும், இந்த ஒரு நாள் மட்டும் போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு நல்லா ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நாள், அது மட்டும் இல்லாமல் ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துட்டு எங்கேயாவது வெளியே சுற்றி கூட பார்க்கலாம் அப்படி மாதிரிலாம் வந்துட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. அதனால இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த தகவல்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் என்னங்க முதலீடுன்னு சொல்லிட்டு அப்படி மாதிரி நம்ம நினைப்போம். பேங்க்கு, பணம், வட்டி அந்த மாதிரிலானா அப்படி மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் மேக்ஸிமம் அதெல்லாம் தான் நம்ம முதலீடே இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய முதலீடு என்ன தெரியுமாங்க? நம்ம போடக்கூடிய முயற்சி மட்டும்தான். நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும், ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அடுத்தடுத்து நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு நம்ம முத பண்ண வேண்டியது முயற்சி. முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மட்டும்தான் நம்ம எந்த விஷயத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நம்மளை வந்து சேரும். அந்த விஷயம் நம்ம நினச்சதை விட பெருசாக நம்மளுக்கு வந்து சேரும். அதனால தாங்க சொல்கிறாங்க, முதலீடு போடுறாங்க அப்படின்னா வட்டியாக திரும்ப வெற்றி வரும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்றைக்கி மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இடியுடன் மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நேற்றுலாம் வந்துட்டு இடியுடன் கூடிய மழை தான் வந்துட்டு பெஞ்சிச்சு. பார்க்கலாம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நீரின் வேதியியல் குறியீடு என்ன? நீரின் வேதியியல் குறியீடு என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்ல இருக்குது. அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவக் பிரதர்ஸ் உடைய மதுரை மல்லி சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக, கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததாக விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா

0: வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது. ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுறா, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் இப்போ சில வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம் என்ன அப்படின்னா, உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது கடந்த வாரத்தில் 25 ரூபாய், இந்த வாரம் 28 ரூபாய் இப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் கர்நாடகாவிலிருந்து வரத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால காய்கறிகளிலேயே உருளைக்கிழங்கு விலைதான் சற்று குறைவாக இருக்குது. தரத்தை பொறுத்து 15 ரூபாயிலிருந்து 28 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரியும், மேலும் விலை உயர வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரியும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேப்பம் பின்னாக்கு இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 34 ரூபாய், இந்த வாரம் 32 ரூபாய் இப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 ரூபாய் கம்மியாக இருக்குது. வேப்பங்கோட்டை விலை அதிகமாக இருக்குது, இருந்தாலுமே பின்னாக்குடைய விலையில் பெரிய மாற்றமும் எதுவுமே இல்லாமல் இருக்குது. இன்னும் சில நாட்களுக்கு இந்த விலையே தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரியும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பன்னீர் இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 550 ரூபாய், இந்த வாரமும் அதே 550 ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகிட்டு இருக்குது. உற்பத்தி சீராக இருக்குது, தரத்தை பொறுத்து 350 ரூபாயிலிருந்து 550 ரூபாய் வரைக்குமே விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது. பன்னீருக்கான சந்தை ஒரு எல்லைக்குள்ளார இருக்கிறதுனால விலையில் பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இதே மாதிரி நம்முடைய சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 40 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 55 ரூபாய், பெரிய வெங்காயம் 65 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 40 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 35 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், முருங்கைக்காய் 25 ரூபாய், பீர்க்காங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 35 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பீன்ஸ் 85 ரூபாய், அவரைக்காய் 55 ரூபாய், புஷவரை 65 ரூபாய், கேரட் 80 ரூபாய். பழங்களில் புவன் வாழை 45 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 100 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, சேலம் மாவட்டம் மேட்டூர் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக மார்டின் காட்டேஜருடைய குண்டுக்குள்ளி சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
4: என்னடா?
3: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
4: அப்படின்ற?
3: ஆமா,
4: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
3: ஆமா,
4: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாரா?
3: ஏன் சாப்பிட மாட்டாரு?
4: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
5: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலே

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும்பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி

0: நீரின்றி அமையாது உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ நீங்க வந்து வானியல் மையத்தில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த வானியல் மையத்தில் இப்போ வந்துட்டு வேகன் இருக்கிறதா தாங்க சொல்லியிருக்காங்க. இது பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. என்னச்சிருக்கீங்க, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன உங்க சத்யா. இப்போ ரேடியோ வான் இயற்பியலுக்கான தேசிய மையத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிருக்குது. அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 8, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 8, கிளார்க் 2, டிரைவர் 2, இன்ஜினியர் 2, லேப் அசிஸ்டன்ட் 2, அப்படின்னு மொத்தமாக 30 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும், ஐடிஐ முடிச்சிருக்கணும், டிப்ளமோ முடிச்சிருக்கணும், பிஇ அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி நாள் வந்துட்டு 31/8/2026 வர திங்கக்கிழமை தான் கடைசி நாள். அன்றைக்கூட நீங்கள் அப்ளை பண்ணணும். இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 40 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கான தேர்ச்சி முறை எழுதி தேர்வு, அதுக்கப்புறமா நேர்முக தேர்வு ரிட்டன் எக்ஸாமு, அதுக்கப்புறமா டைரக்ட் இன்டர்வியூ. இந்த ரெண்டு முறை மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா ncreareci.tafrh.res.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. திரும்ப சொல்கிறேன், ncreareci.tafrh.res.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். வர 31ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யாருக்கு வந்து ஜாப் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டஞ்சருடைய சைனாமீடு காதல் பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது தங்கத்துடைய விலை இருக்கு இல்லையா, அதுதாங்க நம்மளுடைய சேலத்தில் ஒரு நாள் அதிகமாகும் இல்லை கம்மியாகும், இல்லைனா அதிகமாகும் இல்லைனா கம்மியாகும், அப்படி மாதிரி தான் வந்து போயிட்டுருக்குது. ஆனால் இப்போது காலையில் கம்மியாகுது, சாயங்காலம் அதிகமாகுது, அப்படி மாதிரி உடனே வந்துட்டு மாற்றங்கள் நடந்துட்டுருக்குது. அந்த வகையில் இப்போது தமிழகத்தில் நேற்று காலையில் ஆபரண தங்கத்துடைய விலை பவுனுக்கு 600 ரூபாய் குறைஞ்ச நிலையில் சாயங்காலம் 1200 ரூபாய் வரைக்குமே அதிகமாக இருக்குது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 14,765 ரூபாயாகவும் பவுனுக்கு 117,800 ரூபாயாகவும் விற்பனையாகிச்சுக்குது. அதே மாதிரி வெள்ளியுடைய விலை கிராமுக்கு 265 ரூபாய்க்கு விற்பனையாகிச்சுக்குது. நேற்று காலையில் தங்கத்துடைய விலை வந்துட்டு கிராமுக்கு 75 ரூபாய் குறைஞ்சி 14,650 ரூபாய்க்கு விற்பனையாகிச்சுக்குது. பவுனுக்கு 600 ரூபாய் சரிவடைஞ்சி 117,200 ரூபாய்க்கு விற்பனையாகிச்சுக்குது. அதே நேரத்தில் வெள்ளியுடைய விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைஞ்சி 260 ரூபாய்க்கு விற்பனையாகிச்சுக்குது. நேற்று சாயங்காலம் தங்கத்துடைய விலை கிராமுக்கு 150 ரூபாய் அதிகமாகி 14,800 ரூபாய்க்கு விற்பனையாகிச்சுக்குது. அதே நேரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிகமாகி 118,400 ரூபாய்க்கு இப்போ விற்பனை நடந்துட்டு இருக்குது, அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெள்ளியுடைய விலை கிராமுக்கு 5 ரூபாய் அதிகமாகி 265 ரூபாய்க்கு விற்பனையாகிச்சுக்குது. கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகமாகி 2.65 லட்சம் ரூபாய்க்கு இப்போ விற்பனை நடந்துட்டு இருக்குது, அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ தங்கத்துடைய விலை காலையில் கம்மியாகி திரும்பவுமே சாயங்காலம் அதிகமாக இருக்குது, அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே நேரத்தில் நம்மளுடைய சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,700 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 117,600 ரூபாயாகவும் விற்பனை ஆகிச்சுக்குது. அதே மாதிரி வெள்ளியுடைய விலை கிராம் ஒன்றுக்கு 255 ரூபாயாகவும் வெள்ளியுடைய விலை பார் ஒன்றுக்கு 255,000 ரூபாயாகவும் விற்பனை ஆகிச்சுக்குது. அதே நேரத்தில் முட்டையுடைய விலை 5.20 காசுகள் அப்படின் மாதிரி தான் வந்துட்டு விற்பனை ஆகிட்டுருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது முட்டையுடைய விலை, இதுக்கு மேலேயும் இதே மாதிரி தான் இருக்க போகுதா இல்லை இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் குறைய போகுதா அதிகமாக போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பர்தாஸுடைய சூப்பரான ஒரு பாடத்தை வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்காக சூப்பரான இன்னொரு அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. நேற்றுலாம் நம்மளோட சேலத்தில் பல இடங்களுமே வந்துட்டு மழை பயங்கரமாக பெஞ்சிருக்குது. எங்களுடைய ஊர்லேயுமே வந்துட்டு பயங்கர மழைங்க. ஒரு மணி நேரம் விட்டு விட்டு வந்துட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கனமழையாக வந்துட்டு பெஞ்சிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி நம்மளுடைய சேலத்தில் பல இடங்களுமே வந்துட்டு கனமழை பெய்திருக்குது. முக்கியமாக இடிமலருடன் கூடிய மழையுமே வந்துட்டு நேற்று பெஞ்சிருக்குது. அதே மாதிரி இன்றைக்குமே வந்துட்டு பெய்யும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் மேட்டூர்லேயுமே வந்துட்டு

சாயங்காலம் 5:15 மணிக்கு பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்திருக்குது. அரை மணி நேரம் பெய்த மழையால சாலையில தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி இருக்குது. சேலம் அரசு மேல்நிலைப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் கூடிய அந்த மழைநீர் வடிகால் வாரியம் அந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த ரோட் சைடு எல்லாமே தண்ணீர் வந்துட்டு தேங்கி நின்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக வந்துட்டு மாணவர்கள் போகிற வழியிலையும் வந்துட்டு தண்ணீர் தேங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓமலூர் இருக்கு இல்லையா, அங்கேயுமே வந்துட்டு ஒரு மணி நேரம் மழை இடைவிடாமல் வந்துட்டு பெஞ்சிருக்குது. இதனால நகர்பகுதிகள் ஃபுல்லாகவே வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு கடைவீதி உள்ளிட்ட எல்லா பகுதிகளிலுமே மழைநீர் பெருக்கெடுத்து ஓடி இருக்குது. கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரி பக்கத்தில் வந்துட்டு தேசிய நெடுஞ்சாலையில் ஓரங்களில் மழைநீர் வந்துட்டு தேங்கி நின்று இருக்குது. பல கிராமங்களில் மழைநீர் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஓடி இருக்குது. வாழப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்திருக்கிறதாகவும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நம்மளுடைய சேலத்தில் பல இடங்களிலுமே வந்துட்டு நேற்று மழை பயங்கரமாக வந்துட்டு பெஞ்சிருக்குது. ஸோ பார்க்கலாம் இன்னைக்குமே மழை பெய்யாதக்கூடான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது, நேற்று மாதிரி தான் வந்துட்டு இன்னைக்கும் அதிகமாக மழை பெய்ய போகுதா, இல்லை இன்னைக்கு அதை விட அதிகமாக போகுதா, இல்லை அது கம்மியாக போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் இன்னைக்கு மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 89.72 அடியாகவும் நீரிருப்பு 52.33 டிஎம்சியாகவும் இருந்து வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 6571 கனஅடியாகவும் அணையிலிருந்து இருக்கக்கூடிய நீர் திறப்பு 2000 கனஅடியாகவும் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே நேரத்தில் நீர் திறப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, நீர்வரத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான என்ன ஒரு அப்டேட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ அடுத்தவங்களுக்கு ஜாரு முரளியின் பிஎஸ்பியோடைய காம்போல எம்ஐஎம்ஆ சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, நம்மளுடைய சேலம் வழியா சிறப்பு ரயில்கள் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்குது. அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சேலம் வழியா சிறப்பு ரயில்கள் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்குது. அதுபடி மங்களூரு டு பெங்களூரு சிறப்பு ரயில்கள் இன்னைக்கு காலையில 11:15 புறப்பட்டு காசர்கோடு, கஞ்சன்காடு, நீலேஸ்வர், பையனூர், கண்ணூர், தலச்சேரி, வடக்கரா, கோழிக்கோடு, திருவூர், ஷோரனூர், பாலக்காடு, போத்தனூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், பங்காருப்பேட்டை, கிருஷ்ணராஜபுரம் வழியாக நாளைக்கு அதிகாலை 4 மணிக்கு பெங்களூருவை அடையுது. அப்படின்னும் நைட்டு 9 மணிக்கு ஈரோடு, 10:10 சேலம் வந்து போகும் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருவனந்தபுரம் டு சந்திரகாட்சி சிறப்பு ரயில் இன்னைக்கு 2:40 கிளம்பி கொல்லம், சாயங்குளம், கோட்டயம், எர்ணாகுளம், ஆலுவா, திருச்சூர், பாலக்காடு, போத்தனூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, ரேணிகுண்டா வழியாக வர 31 2:15 மேற்கு வங்க மாநிலம் சந்திரகாட்சியை அடையும். அப்படின்னும் நாளைக்கு அதிகாலை 2:10 ஈரோடு, 3:17 சேலம் வந்து போகும் அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக இன்னைக்கு நம்மளுடைய சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்குடி முனியப்பன் கோவில், சீலநாயக்கன்பட்டி, மல்லூர், குகை ஜங்ஷன், அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை, புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதேமாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 ஹவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே மாதிரி இன்றைக்கான கேள்வியை நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, நீரின் வேதியியல் குறியீடு என்ன, நீரின் வேதியியல் குறியீடு என்ன, அதாவது தண்ணீரின் வேதியியல் குறியீடு என்ன அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பாக இருக்கு, இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்களுடைய பதிலாக மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேர் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலாக மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக மதன் தங்கத்தோடைய யாரு அவ இங்க இருக்கா அந்த சாங் வந்துட்டே இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது.

0: சேலத்தை இந்திரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால் அந்த சிலை யாரும் அகற்றலை. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னால் இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடையே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்தரோடு அந்த ரவுண்டானாவை சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாளர்களும் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாரா? ஏன்
1: சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.
0: இப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற? அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.

0: பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா, ஜாலியா கேம் விளையாடணுமா, வாகை சூடவா சூடவா. திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி

நேற்று நடந்திருக்குது. வட்டார வேளாண் உதவி இயக்குனர் அவர்கள் சண்முகப்பிரியா அவர்கள் வந்துட்டு இதுக்கு தலைமை வகிச்சிருக்காங்க. பயிற்சியாளராக தருமபுரி மாவட்டம் மரபுவழி பண்ணை ஆசிரியர் அவர்கள் வந்துட்டு அதுக்கப்புறமா ஒருங்கிணைந்த பண்ணைய நோக்கம் மற்றும் முக்கியத்துவம் முக்கிய கூறுகளான பயிர் சாகுபடி தோட்டக்கலை பயிர்கள் வளர்ப்பு கால்நடை கோழி அதுக்கப்புறமா வந்துட்டு தேனி மீன் வளர்ப்பு பற்றியும் பயிற்சி வழங்கியிருக்காங்க. மண் பரிசோதனை மண்வள அட்டை இயற்கை விவசாயம் உரங்களின் சமச்சீரான பயன்பாடு மற்றும் நீர் சேமிப்பு நுட்பங்கள் பசுந்தால் உரம் இடுதல் மற்றும் விவசாய அடையாள அட்டை அடையாள எண் குறித்தும் வந்துட்டு விவாதிச்சிருக்காங்க. மேலும் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை இனக்கவர்ச்சி முறை புரி மண்புழு உரம் தயாரித்தல் இயற்கை விவசாய முறை இது எல்லாத்திலையுமே வந்துட்டு பஞ்சகவியம் தயாரித்து பயன்படுத்த அறிவுறுத்தவுமே பற்றிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த யூடியூப் பண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்குது தெரிஞ்சுக்கலாம். அசோக் சரணுடைய ராடினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,00,00 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமே கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,00,00 ஆண்டுக்கு வாங்கணும். எவ்வளவு உதவியாக எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
1: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான் எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
0: மா, என்னதுமா இது?
1: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
0: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
1: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
0: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
1: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
1: பொது நலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வந்து சங்ககிரி வழியா நம்ம வந்து ரயில் போகும் இல்லையா, அந்த ரயில் போகக்கூடிய அந்த தடத்தில் அந்த தண்டவாளத்தில் வந்துட்டு பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மாவேலிப்பாளையம் டு சங்ககிரி இடையே பராமரிப்பு மற்றும் பொறியியல் பணி நடக்கிறதுனால இன்னைக்கு அந்த பகுதியில் எர்ணாகுளம் டு டாடா நகர் எக்ஸ்பிரஸ் ரயில் 45 நிமிடங்களும் ஆலப்புழா டு தன்பாத் எக்ஸ்பிரஸ் ரயில் 25 நிமிடங்களும் தாமதமாக இயக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது எர்ணாகுளம் டு டாடா நகர் எக்ஸ்பிரஸ் ரயில்லையோ, அப்படி இல்லைனா ஆலப்புழா டு தன்பாத் எக்ஸ்பிரஸ் ரயில்லையோ நீங்கள் பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே வந்து 45 நிமிடங்கள் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயிலும் ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் ரயில் 25 நிமிடங்களும் லேட்டாக தான் வந்துட்டு வரும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இப்போ ஏஐயில் ஒரு புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஹேஷ்டாக் ஸ்கெட்சு, ஹேஷ்டாக் அனிமி, ஹேஷ்டாக் சினிமேட்டிக் இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து அதே மாதிரி ஒரு ப்ராம்ப்ட்ல வந்துட்டு கொடுத்துருது. நம்ம வந்து ப்ராம்ப்ட் வந்து எடுத்து அந்த ப்ராம்ப்டை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி அது பிரகாரம் தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஸ்லாஷ் போடுவோம் இல்லையா, அந்த ஸ்லாஷ் போட்டு சினிமேட்டிக் ஸ்லாஷ் போட்டு அனிமி ஸ்லாஷ் போட்டு ஸ்கெட்ச் அப்படின்னு கொடுத்தோம்னாவே போதும், அந்த ஏஐ வந்துட்டு நம்மளுடைய ஃபோட்டோவை பக்காவாக வந்துட்டு எடிட் பண்ணி கொடுத்துருது. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள ஒருபாக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க திவாகரன்னா அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டடான நிறைய அப்டேட்ஸ் கொண்டு சேர்த்துட்டுருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க டெக் குரு நிகழ்ச்சி திவாகரன்னா அவங்க கூட. அந்த நிகழ்ச்சி கேட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தன ஃபீட்பேக்கை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய தலைமுறையிடம் விளையாட்டு ஆர்வம் குறைந்ததற்கு காரணம் செல்ஃபோன் பயன்பாடா இடப்பற்றாக்குறையா. இன்றைய தலைமுறையிடம் விளையாட்டு ஆர்வம் குறைந்ததற்கு காரணம் செல்ஃபோன் பயன்பாடா இடப்பற்றாக்குறையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா மறக்காமல் நிலை என்ன 9787770 குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. சேலம் மாநகராட்சியில் செப்டம்பர் 1st பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் உரிமையாளர்கள் குப்பைகளை 4 வகையாக பிரித்து வழங்க வேண்டும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சேலம் மாநகராட்சி பகுதிகளில் தினசரி பல்வேறு திடக்கழிவு மேலாண்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்குது. திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 கழிவுகளை உருவாக்குபவர்களை அதனை 4 வகைகளாக பிரித்து வழங்க வேண்டும் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதுபடி சேலம் மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் கழிவுகளை பிரித்து வழங்குமாறு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு வழங்கப்பட்டு வந்துட்டு. இதோடைய ஒரு பகுதியா மாநகராட்சிக்கு உட்பட்ட 4 மண்டலங்களிலுமே ஒவ்வொரு மண்டலத்திலையும் 5 வார்டுகள் மாடல் வார்டுகளாக தேர்வு செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குறிப்பிட்டிருக்கக்கூடிய 20 கோட்டங்களில் இருக்கக்கூடிய வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் 100% குப்பைகள் தரம் பிரித்து வாங்குவதற்கான கூடுதலாக பணியாளர்களை மற்றும் வாகனங்கள் நியமிக்கப்பட்டு சிறப்பு பணிகள் கடந்த 2 மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னும், இதனால அந்த கோட்டங்களில் பொதுமக்கள் பெருமளவில் குப்பைகளை தரம் பிரித்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோட்டங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவன உரிமையாளர்கள் தங்களுடைய வளாகங்களை உருவாக்கக்கூடிய கழிவுகளை 4 வகைகளாக பிரித்து அதை வந்துட்டு வழங்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தூய்மை பணியாளர்கள்கிட்ட நீங்கள் வழங்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. வர செப்டம்பர் மாதம் 1st இந்த 20 கோட்டங்கள்லையும் வந்துட்டு குப்பைகளை 4 வகையாக பிரித்து வழங்கக்கூடிய அந்த பணிகள் வந்துட்டு மேற்கொள்ளப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ஸ்ரீதரன் அவர்கள் வந்துட்டு மேட்டூர் பகுதியிலிருந்து அவங்களுடைய பிறந்தநாள் நாளைக்கே கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஸ்ரீதரன். உங்களுக்கு நாளைக்கான நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன வெற்றிகள்லாம் நீங்கள் அடையணும்னு நினச்சிங்களோ அந்த வெற்றிகள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அடையணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அகேஷோடைய அர்மனி சாங் தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு யாருக்காக விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் நம்மளோட நிலை எனக்கே கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ அவங்க டீடெயில் சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்றதுக்காக ஒரு விஷயம் தாங்க வீட்டில் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கறதான். இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, இன்றைய தலைமுறையிடம் விளையாட்டு ஆர்வம் குறைந்ததற்கு காரணம் செல்போன் பயன்பாடா இடப்பற்றாக்குறையா. இன்றைய தலைமுறையிடம் விளையாட்டு ஆர்வம் குறைந்ததற்கு காரணம் செல்போன் பயன்பாடா இடப்பற்றாக்குறையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787-70-107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமே நம்மளுடைய நிலை என்னான 9787-70-107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா, நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, நீரின் வேதியியல் குறியீடு என்ன, நீரின் வேதியியல் குறியீடு என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் H2O. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதவனண்ணா திருப்பூர் மூலனூர்லேருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தக்கா பட்டியிலேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தக்கா பட்டியிலேருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனிலேருந்தும், காசி விஸ்வநாத்

அண்ணா செம்மாண்டப்பட்டியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனேஷ், சுபாஷ், காவியா, மாரிமுத்து இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, மறக்காம நம்ம சோன எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை இருக்கணும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்கு ஒலிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதில் பதிவு பண்ணுங்க. திரும்ப திங்கட்கிழமை உங்களுக்காகவும் நிறைய தகவல் கூட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடம் விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பயனர்களை மண்டே மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி மற்றும் பிரதீபா உங்களோட பேச வந்துட்டோம். ஸோ வீக்கெண்ட் ஆனால் என்ன வரும் யோசிக்கவே வேணாம், கரெக்டாக 9:00 ஸ்ரீஹரணி வந்துடுவேன். ஸோ பிரதீபாவும் வந்துட்டாங்க. பிரதீபா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்கக்கா?
0: அருமை அருமையாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?

0: நானும் ரொம்பவே சூப்பரா இருக்கேன்.
1: ஓகே ஓகே, சரி இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாட போறோம் அப்படின்றத சொல்லிடுறீங்களா?
0: கண்டிப்பா. என்ன விளையாட்டு அப்படின்னா முடியும் எழுத்து அப்படின்ற விளையாட்டு தான் விளையாட போறோம். இந்த முடியும் எழுத்து அப்படின்ற விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்க ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதுல முடிகிற லெட்டர்ல இருந்து நீங்க ஒரு வார்த்தையை தொடர்ந்து சொல்லணும்.
1: ஆமா, அந்த கடைசி எழுத்துல இருந்து நீங்க ஒரு வார்த்தையை உருவாக்கி கண்டுபிடிச்சி கரெக்டா சொல்லணும். ஸோ இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட முதல் நேரா ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு, அவரு கூட விளையாண்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
1: மாணிக்கம் அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: ஓகே ஓகே, நான் எப்படி போகுது இன்னைக்கு டே?
2: இன்னைக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு.
1: ஓகே ஓகே, நான் என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
2: விளையாட்டு நீங்க சொல்ற வார்த்தையில முடியிற எழுத்துல இருந்து ஆரம்பிக்கணுங்களா? சரி
1: ஓகே. உங்களுக்கான முதல் வார்த்தை வந்து மரம்.
2: மாங்காய்.
1: மாங்காய். அடுத்து வந்து பட்டம்.
2: மாது.
1: ஓகே. அடுத்து வந்து பாடல்.
2: லாபம்.
1: ஆபம். சூப்பர், அருமை. நான் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க, நன்றி.
2: நன்றி.
1: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட மாணிக்கவேலன்னா மங்களபுரத்துல இருந்து கால் பண்ணி ரொம்ப அருமையா சூப்பரா விளையாண்டாரு. ஸோ கேக்க கேக்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டாரு.
0: ஸோ நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 9787070107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா முடியும் எழுத்து அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். ஸோ இப்போ பாடலை கேட்டுட்டு வாங்க, மீண்டும் விளையாடலாம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது. ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை. ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயாசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: ஓகே ஓகே பாட்டி, நிக் நேம் எல்லாம் வச்சு விட்டுருக்கீங்க, அழகா இருக்கு பாட்டி.
1: குட்டீஸ்
0: ஓகே ஓகே பாட்டி. பாட்டி இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் தெரியுமா?
1: விளையாண்டலாமா?
0: கரெக்ட் கரெக்ட், விளையாண்டலாமா?
1: விளையாடலாம் விளையாடலாம்.
0: ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தை என்ன அப்படின்னா ஜன்னல்.
1: லாவண்யா.
0: லாவண்யா.
1: லாபம். லாபம் லட்சியம். அப்புறம் அப்புறம் என்ன வருதுலா
0: பாட்டி? ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னா போதும், அடுத்து நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன், அதுல சொல்லுங்க. ஓகே, அடுத்து வந்து வீடு.
1: டூவா. டூ டூ டே ஆரம்பிக்கும். டூ டே. டூ டூப்ளிகேட். டூ எட்.
0: ஓகே ஓகே. மொபைல் ஃபோன்.
1: போ இன்னா. நகரம். நாடு. நாம். நமக்கு.
0: ஓகே ஓகே சூப்பர்
1: பண்ணி நல்லா இருக்கு. இந்த இது முடிவில் ஆரம்பம் நல்லா இருக்கு, அந்த பேர் வைங்க.
0: ஓகே ஓகே பாட்டி.
1: நன்றி நன்றிமா.
0: நன்றி நன்றி பாட்டி.
1: நன்றிமா.
2: ஸோ நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி கூட சேர்ந்து விளையாடலாம். ருக்மணி பட்டி நம்ம கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியாக விளாண்டாங்களே, ரொம்ப நன்றி பட்டி எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டதுக்கு.
0: ஸோ இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. சக்தி கமலேஸ்வரோட ஐம் ஜஸ்ட் ஃபாலோங் யூ அப்படின்ற பாடலும், ஹேவ் அ பிரதர்ஸோட காதலன் அப்படிங்கிற பாடலும் தான் வந்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்காக பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து நிறைய நேயர்களோட நிகழ்ச்சியில் நம்ம விளையாடலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
4: என்னடா?
3: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
4: அப்படின்ற?
3: ஆமா,
4: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
3: ஆமா,
4: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாரா? ஏன்
3: சாப்பிட மாட்டாரு?
4: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
5: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்து

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: விண்ணிலிருந்து விழுவது மழை நீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீயர்ணி மற்றும்
4: பிரதீபாவோட நினைஞ்சிருக்கீங்க.
3: ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
4: அதாவது முடியும் எழுத்து அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு
3: இருக்கோம். ஸோ இந்த விளையாட்டுக்கு ருக்மணி பாட்டி இன்னொரு பேருமே வச்சாங்க. முடியும் எழுத்து கிடையாது, தொடங்கும் எழுத்து அப்படின்னு ஒரு பேருமே வச்சாங்க. ஸோ இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம். சீரடியின் பிரதீபா, சேலம் இரும்பாலையிலிருந்து இணைத்து எழிலரசி நினைத்து இருக்காங்களா?
3: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க அக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்கேன் பிரதீபா.
4: சூப்பர் சூப்பர் அக்கா.
3: ஓகே அக்கா, இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் தெரியுமா?
5: இன்னைக்கு முடிவெழுத்தின் தொடக்கம்.
3: அதே அதே தான்க்கா. ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
5: ஸ்டார்ட் பண்ணலாமே.
3: ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தை வந்து அலுவலகம். சூப்பர் சூப்பர் கா. ஓகே, அடுத்து வந்து கதவு.
5: லட்சியம்.
3: சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையா விளையாண்டிங்க. நன்றி அக்கா.
5: ஓகே, நன்றி. வாய்ப்பில் நன்றி. பை பை.
3: ஓகே,
4: நன்றி நன்றி அக்கா.
3: ஓகே, அதே போல இன்னைக்கு ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழிலரசி அக்கா நம்ம கூட ரொம்ப சூப்பரா அருமையா விளையாண்டாங்க. அண்ட் அதே நேரத்தில் அவங்களோட மாமாவுக்காக ஒரு பாட்டு ஒன்று டெடிக்கேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ எழிலரசி அக்கா கேட்ட மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச பாடலை நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு பண்ண போகிறோம். அது என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகாஷோட அரண்மனை அப்படிங்கிற பாடல் தான். இது வந்து அவங்க மாமாவுக்கு டெடிக்கேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சார்பில் நம்ம டெடிக்கேட் பண்ணிடலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ச்சியாக நிறைய நேயர்களோட நம்ம இந்த முடியும் எழுத்து தொடக்கத்தில் விளையாடலாம் இந்த விளையாட்டை.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா மற்றும் ஸ்ரீயர்னி ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு நாங்கள் திரும்ப சொல்கிறோம், என்ன கேம் அப்படின்னா முடியும் எழுத்து, அதாவது ருக்மணிப்பட்டி தொடங்கும் எழுத்துன்னு சொன்னாங்க. அதாவது நாங்கள் ஒரு எழுத்து சொல்லுவோம், நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதை எக்ஸாம்பிளுக்கு பாடல் அப்படின்னு சொன்னோன்னா அந்த இல்லில் முடிகிற லா லா லீலி அதில் ஏதாவது ஒரு தொடங்குற எழுத்து நீங்கள் சொல்லணும். ஸோ நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787770107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
2: ஓகே பிரதீபா, இவ்வளோ நேரம் நம்ம வந்து நேயர்களோட தான் விளையாடிட்டு இருந்தோம். இப்போ ஒரு ட்விஸ்டாக நான் இப்போ உங்கள் கூட விளையாட போகிறேன்.
1: ஓகே கண்டிப்பாக விளையாடலாம்.
2: ஓகே விளையாண்டுலாமா? ஸ்டடியாக இருக்கீங்களே, பதிலெலாம் தயார் பண்ணி வச்சுருப்பீங்க போல.
1: ஆமாம் ஆமாம்க்கா, தயார் பண்ணி வச்சுட்டேன்.
2: ஓகே ஓகே சரி. ஓகே என்ன விளையாட்டு அப்படின்னா, அதுக்குள்ளே ஒரு நேயர் இப்போ நம்ம கூட விளையாட இணைஞ்சிட்டாங்க. நேயர் கூட விளையாண்டிட்டு நான் உங்கள் கூட விளையாடுறேன்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
2: வணக்கம்.
3: வணக்கம
2: வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க, யார்?
3: சேலம் மாவட்டம் மேட்டுரோட்டம் கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன். சரோஜா.
2: சரோஜா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: விளையாண்டுலாமா?
2: ஓகே சரோஜா, உங்களுக்கான முதல் வார்த்தை என்ன அப்படின்னா பாடல்.
3: லட்டு.
2: லட்டு சூப்பர். அடுத்து வந்து அலுவலகம்.
3: மஞ்சள்.
2: மஞ்சள் ஓகே. அடுத்து வந்து தொலைபேசி.
3: சிங்கம்.
2: சிங்கம் ரொம்ப ஈடு கொடுத்து செம்மையாக விளையாடுறீங்களே. சரி அடுத்து நாற்காலி.

0: டைம் போயிட்டே இருக்கு. சொல்லுங்க.
1: லாபம்.
0: லாபம். ஓகே, அருமை, ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க. நன்றி.
1: நன்றி.
0: ஓகே ஓகே, இன்னைக்கு கொளத்தூர்ல இருந்து சரோஜா நம்ம கூட ரொம்ப அருமையா விளையாண்டாங்க. ஸோ கேக்கு கேக்க டக்கு டக்கு டக்குன்னு இந்த ரேபிட் ஃபயர் மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ சூப்பரா விளையாண்டாங்க இன்னைக்கு. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் இதே மாதிரி என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இப்போ தான் பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: என்ன
2: விளையாட்டு தெரியுமா?
1: ஆமா, முடியும் அழுத்து அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்ப நீங்க இம்ல முடிஞ்சதுன்னா மாவரிசையில சொல்லணுமா, அல்லது நானே முடிக்கிற மாதிரி?
2: மாமா மிமி எந்த அந்த வரிசையில ஸ்டார்ட் ஆற மாதிரி எதுனாலும் சொல்லலாம்.
1: சொல்லலாமா?
2: ஓகேண்ணா. ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தை ரிமோட்.
1: சானால ஆரம்பிக்கிற எவ்வளவு வார்த்தை சொன்னா?
2: மூணா? ரெண்டு வார்த்தை சொன்னா போதுண்ணா.
1: ஓகே, டம்ளர்.
2: என்ன வார்த்தைன்னா சாலை. வார்த்தை வந்து ரெண்டு வார்த்தை சொல்ல சொன்னா நீங்க லிஸ்ட் அடிக்கி நாலு வார்த்தையா சொல்லிருக்கீங்க. ஓகே ஓகே, நான் சூப்பர் சூப்பர் நான் ரொம்ப நன்றிண்ணா.
1: தேங்க் யூ so much பா, இந்த டே உங்க இருவருக்கும் சூப்பரா மீட்டம். பை பை.
2: ஓகே, நன்றி நன்றிண்ணா. ஓகே, காட்பாடியில இருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி ரொம்ப சூப்பரா இன்னைக்கு நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாண்டாரு. ஸோ நீங்களும் இதே மாதிரி எங்கள் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கூட விளையாடலாம். இப்போ அருமையான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி மற்றும் பிரதீபா உங்களோட ஜாலியாக பேசிட்டே விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
1: அதாவது முடியும் எழுத்து அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த முடியும் எழுத்து விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படியா இருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் ஒரு வார்த்தை சொல்வோம், அதில் முடிகிற எழுத்துல நீங்கள் தொடங்கி ஒரு இன்னொரு வார்த்தையை சொல்லணும்.
0: ஸோ அந்த முடிகிற எழுத்து வரிசையில் லா அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அந்த லா வரிசையில் நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லணும். ஸோ டக்கு டக்கு

0: அதுக்குன்னு இந்த வார்த்தையை நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர், மேட்டூர் வட்டம் ஐயம்புதூர்ல இருந்து கலை செல்வி அன்பு பிரதீபா அவர்களே.
1: வணக்கம். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
2: அருமையா, சூப்பரா. உங்களை போலவே இருக்கீங்க பிரதீபா. நானும்
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் அக்கா.
0: நினைச்சேன். சரி, ஓகே ஓகே, இப்ப நான் தான் உங்க கூட விளையாடவே போறேன்.
2: விளையாண்டுலாமாக்கா?
0: நானுமே அருமையா சூப்பரா இருக்கேன்க்கா. நீங்க?
2: நானும் அருமையா இருக்கேங்க. உங்களோட பேசுறது மிக்க மகிழ்ச்சிங்க ஸ்ரீஹரணி.
0: ஓகே ஓகே ஓகே, நன்றிக்கா. விளையாண்டுலாமா?
2: ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம்.
0: உங்களுக்கான முதல் வார்த்தை என்னன்னா மலை.
2: மலை, லகரம்.
0: லகரம், ஓகே.
2: லகரம், லட்டு.
0: ஓகே, அடுத்து வந்து வீடு.
2: லாரி.
0: வீடு,
2: வீடு. டூ. டூக்கு, டூக்கு என்ன போடுறது? டூக்கு டாப் எடுத்துக்கலாமா?
0: ஆ, டவர் சேல் சொல்லலாம்க்கா.
2: டாலர். டாலர். அப்புறம் டாலர் எப்படி சொல்றது? டாவுக்கு.
0: ஓகே, ஒரு வார்த்தை ஓகேக்கா.
2: டாலர், டால்டா, அந்த மாதிரி சொல்லலாம்.
0: ஓகே ஓகே அக்கா. அடுத்து வந்து லைட்.
2: லைட், டூ. டூக்கு என்ன சொல்றது? டூல என்ன? டூ எப்படி போட்டுக்கறதுங்க
0: அக்கா? டா டா டி டி டூ அந்த மாதிரி.
2: ஆ, டா போட்டுக்கலாம். என்ன சொல்றது? டாவுல டா டி
0: டி இதா டி தான்.
2: டார்ச்,
0: ஓகே ஓகே ஓகே கா.
2: அப்புறம் என்ன சொல்றது வேற
0: அக்கா? ஒரு வார்த்தை போதும், நீங்க தான் ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ராவா நீங்க வெச்சுக்கோங்க அப்படினு சொல்லி கொடுத்துட்டீங்க.
2: என்னங்க ஸ்ரீஹரணி?
0: ஒரு வார்த்தை தான் கா நான் கேட்டோம், ஆனா நீங்க எக்ஸ்ட்ராவா ஓகே இந்தாங்க நீங்க வெச்சுக்கோங்க அப்படினு சொல்லி கொடுத்துட்டீங்க.
2: சூப்பர்ங்க சூப்பர்ங்க. என்ன ஏதாவது சொல்றீங்களாங்க ஸ்ரீஹரணி?
0: ஆ, இன்னொரு வார்த்தை சொல்லவா? இன்னொரு வார்த்தை
2: என்னன்னா
1: படம். புரியல? படம், படம். மலர், மஞ்சள்,
0: மங்கை. ஒரு 30 செகண்ட்க்கு எனக்கு தமிழ் கிளாஸ்ல உட்கார்ந்த மாதிரி இருக்கு. அப்படியே லிஸ்ட் போட்டீங்க.
2: நன்றி ஸ்ரீஹரணி பிரதீபா, நிகழ்ச்சி அருமையா போகுது, வாழ்த்துக்கள்.
0: ஓகே, நன்றி நன்றிக்கா. சொல்லிட்டாங்க, ரொம்ப சூப்பரா அருமையா விளையாண்டிருந்தாங்க இன்னைக்கு. சோ நம்ம கலைச்செல்வி அக்கா மாதிரியே நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கள் கூட விளையாடலாம். இப்போ அருமையான ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய நேயர்களோட விளையாடலாம்.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுதான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தி அதனால அந்த சிலை யாரும் அகற்றல. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடயே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்தரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம், ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஸ்ரீஹரிணி தானா?
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உங்களுக்கான
1: முதல் வார்த்தை கணினி.
2: கணினின்னு
1: சொல்லிட்டீங்களே, நீங்க நீல இதுல எது வேணாலும் ஒரு வார்த்தை சொல்லலாம்.
2: நகரம்.
1: உங்களுக்கான மூணாவது வார்த்தை கடல்.
2: நகரம், லட்சியம்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி அண்ணா.
0: அருமையா விளையாண்டிருந்தாங்க. ஓகே மக்களே, ஸோ இவர் மாதிரியே நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எங்க கூட விளையாடலாம். இப்போ அருமையான ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி மற்றும் பிரதீபா எங்களோட.

0: அதற்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரிமீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு

0: அப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நீரை சேமிப்போம், நீர் வளம் காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி மற்றும் பிரதீபா உங்களோட ஜாலியா பேசிட்டே விளையாடிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடியும் எழுத்து அப்படிங்கிற இந்த ஒரு விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். சோ இந்த விளையாட்டு எப்படி விளையாடணும் அப்படின்னா, நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையோட முடியக்கூடிய எழுத்துல இருந்து நீங்க ஒரு தொடக்க எழுத்த வச்சு ஒரு வார்த்தையை சொல்லணும். சோ இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம நிறைய நேர்களோட விளையாடிட்டு இருந்தோம். சோ இந்த விளையாட்டை இப்ப பிரதீபா கூட விளையாண்டுலாமா? ரெடியா?
4: கண்டிப்பா கண்டிப்பாக்கா.
3: ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்டா சொல்றீங்க. சரி ஓகே, உங்களுக்கு கஷ்டமாவா ஈஸியாவா?
4: எப்படினாலும் ஓகே.
3: ஓ சூப்பர், நல்ல கான்பிடண்டா இருக்காங்க. சரி ஓகே, என்ன முதல் வார்த்தையா கேட்கலாம் அப்படின்னா, ஏர் கண்டிஷனர்.
4: ஏர் கண்டிஷனர். ராகம்.
3: ராகம். ஓகே ஓகே, தப்பிச்சிட்டீங்க. சரி ஓகே, அடுத்த வார்த்தை புகைப்படம்.
4: புகைப்படம். மாங்காய்.
3: மாங்காய். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்கலாம்? மாங்காய் சொல்லிட்டீங்க, புகைப்படம். காற்று.
4: காற்று. காற்று. ரால தானே ஆரம்பிக்கணும். ரால. ராகம்.
3: ராகம் சொல்லிட்டீங்க.
4: அம்மால. ஓகே
3: ஓகே, பிரதீபாட் ஏதாவது ட்ரை பண்ணுங்க.
4: ரங்கராட்டினம்.
3: ரங்கராட்னம். சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையாக விளையாடிங்க பிரதீபா, உங்களுக்காக ஒரு கைத்தட்டல்.
4: நன்றி நன்றி நன்றி.
3: ஓகே வெல்கம் வெல்கம். ஓகே, இதே மாதிரி நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707.
4: இந்த கேமில் நீங்களும் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். என்ன கேம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா, முடியும் எழுத்து அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். நாங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவோம், அந்த வார்த்தையில் முடியக்கூடிய எழுத்துலேருந்து நீங்கள் ஒரு வார்த்தையை தொடங்கணும். இந்த கேமில் நீங்களும் விளாடணுன்னா மறக்காமல் சோனா எஃப்எம் நிலையனுக்கு கால் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, ரெண்டு பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹர்ணி மற்றும் பிரதீபா உங்களோட ஜாலியா பேசிட்டே விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டு

இன்னைக்கு வந்து நம்ம வார்த்தை, அதாவது நம்ம வந்து ஒரு வார்த்தை சொன்னோம்னா அந்த வார்த்தையில் முடியக்கூடிய எழுத்துல இருந்து நீங்க ஒரு சொல்ல சொல்லணும். இந்த ஒரு விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த விளையாட்டை நிறைய நேர்கள் நம்ம கூட விளையாண்டாங்க. சந்திரசேகர் அண்ணா காட்பாடியிலேருந்து, அப்புறமேட்டு ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியிலேருந்து எல்லாருமே நம்ம கூட ரொம்ப சூப்பராக அருமையாக விளையாடினாங்க. ஸோ ருக்மணி பாட்டி இன்னைக்கு இந்த விளையாட்டுக்கு ஒரு பேருமே வச்சாங்க, முடியும் வார்த்தைன்னு நான் வந்து பேர் வச்சுருந்தேன். அதுக்கு மாற்றாக இன்னைக்கு ருக்மணி பாட்டி தொடங்கும் எழுத்து அப்படின்ற ஒரு பேரை வந்து வச்சாங்க. ஸோ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் தொடர்ச்சியாக இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஓகே, கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நீங்களும் இதே மாதிரி எங்கள் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் உங்களுக்காக வரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதனால் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க. அதே நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய என்னன்னா 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ அருமையான ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி மற்றும் பிரதீபா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடியும் ஓசை அப்படின்ற ஒரு விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையில முடியக்கூடிய எழுத்துலேருந்து தொடக்க எழுத்தா அதை வச்சு நீங்க ஒரு வார்த்தையை சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம் பாஸ்கர், நான் எப்படி இருக்கீங்க? அவர் கொஞ்சம் வெளியில போயிருக்காருண்ணா, சோ அதனால ஒரு ஒரு வார காலத்துக்கு அவரால் வர முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா அண்ணா கண்டிப்பா. ஓகே, நான் இன்னைக்கு விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
4: உங்களுக்கான முதல் வார்த்தை
3: பேனா.
4: உங்களுக்கான இரண்டாவது வார்த்தை கண்ணாடி. ஓகே ஓகே நான் உங்களுக்கான மூணாவது வார்த்தை மரம்.
2: எல்லா வார்த்தைக்குமே டக்கு டக்கு டக்குன்னு பதிலுமே சொல்லிட்டாரு. சோ மக்களே, அதோட இப்போ நாங்க இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மறுபடியும் அடுத்த வாகை சுடவா நிகழ்ச்சியில நம்ம விளையாடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு காலர், அதாவது நேயர் நம்ம கூட இணைஞ்சிட்டாங்க, அவங்க கூடயும் விளையாண்டுலாம். வணக்கம்.
3: என்ன
2: விளையாட்டு? ஒரு வார்த்தையை சொல்லுவோம், அந்த வார்த்தை முடியக்கூடிய எழுத்துல இருந்து அத ஒரு தொடக்க எழுத்தா வச்சு நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும். முதல் வார்த்தை கதவு. வளையம்.
4: ஓகே, நான் உங்களுக்கான இரண்டாவது வார்த்தை வானொலி. ஓகே சூப்பர் சூப்பர் அண்ணா. உங்களுக்கான மூன்றாவது வார்த்தை மாங்காய்.
2: அருமையா விளாண்டிங்க. யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் கஸ்தூரி அண்ணா
3: தான்.
2: ஓகே நன்றிண்ணா, அருமையா விளாண்டிங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம கூட திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பரா இன்னைக்கு இந்த விளையாட்ட விளையாண்டாரு. சோ ஸோ அவரை தொடர்ந்து இப்போ நிகழ்ச்சியில் இங்கேருந்து நான் டாட்டா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறோம். நானும் பிரதீபாவும் மறுபடியும் இன்னும் ஒரு சூப்பரான கேமோட அடுத்து மண்டே உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ஸ்ரீஹரணி மற்றும் பிரதீபா. இப்போ அருமையான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாய் பாய் மக்களே.
4: பாய் பாய் மக்களே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நம்மளுடைய நேர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இப்ப கிராமங்கள்ல வேளாண்மை தொழில ஈடுபடுறவங்களுக்கு கோடை காலம் தாங்க ஓய்வு காலம்னு சொல்லலாம். அன்றாடம் காட்டுக்கு செல்ல வேண்டிய தேவை கோடை காலத்துல இல்ல அப்படின்னாலுமே விறகு சேகரிக்கிறது, தேவையற்ற மரங்கள் முள்ள வந்து அகற்றது, இந்த மாதிரி வேலைகளுக்காக காடுகளுக்கு போறது வழக்கம். ஆனா முதிய பெண்கள் கோடை காலத்திலயும் ஆடுகளை மேய்க்கிறதுக்கு போவாங்க. சில வகை மரங்களோட நெற்றுகளை எடுக்கிறதுக்கு, வேப்பம்பழங்களை சேகரிக்க, இந்த மாதிரியான வேலைகளுக்கு அவங்க போறது வழக்கங்க. நடுத்தர வயது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதுல வந்து ஈடுபடுறது இல்ல. இதனால கிடைக்கக்கூடிய குறைஞ்ச வருமானம் அவங்களுக்கு ஒரு பொருட்டா தெரியறது இல்ல. ஆனா வயதான பெண்கள் வந்து வேப்பம்பழங்களை கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேகரித்து அதுக்கான பருவம் முடிஞ்ச உடனே விற்பனை செய்யறது வழக்கமா இருந்து வருது. அவங்களோட உடல் திறனுக்கேற்ற வேலை இதுன்னு சொல்லலாம். அதனால கிராமங்கள்ல மட்டும் இல்லாம நகரங்கள்லயும் வயதான பெண்கள் தான் வேப்பம்பழங்களை சேகரிக்கிறதுல ஈடுபடுறாங்க. நகரங்கள்ல வயதான பெண்கள் ஏரிக்கரை பாலம் கடை தெருக்கள்ல பிளாஸ்டிக் பாட்டில்கள் சேகரிச்சு விற்பனை செஞ்சாலுமே கோடை காலத்துல வேப்பங்கொட்டைகளை சேகரிக்கிறதுலயும் ஈடுபடுறாங்க. வேப்பெண்ணெய்க்கு பொதுவா வேளாண் நிலத்துல எந்த பகுதியில வேப்ப மரம் உண்டானாலுமே அதை இடையூறு அப்படின்னு சொல்லிட்டு கருதி அகற்றதில்ல. வெயில் காலத்துல நிழல் தரக்கூடும் அப்படின்றதுனால சில ஆண்டுகள்ல மர சாமான்கள் செய்ய பயன்படும் அல்லது விற்பனை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வெட்டுறதில்ல. அதனால கிராமங்கள்ல பயிர் செய்யக்கூடிய நிலப்பகுதியிலயும் பயிர் போடாம கால்நடைகள் மேயக்கூடிய இடங்கள்லயும் வேப்ப மரங்கள் கட்டாயமா இருக்கும். கோடை காலத்துல வேப்ப மரங்கள் காய்க்க தொடங்கும். வேப்ப மரங்கள்ல கீழே விழுந்து கிடக்கக்கூடிய வேப்பம்பழங்களை இயற்கை உரத்துக்காகவும் எண்ணெய் உற்பத்திக்காகவும் மரங்களோட உரிமையாளர்களே முன்னாடி சேகரிச்சாங்க. ஏன்னா அப்ப கிராமங்கள்ல மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் சிகிச்சைக்காக வேப்ப எண்ணெய் பயன்படுத்துறது உண்டு. நாளடைவுல சிகிச்சை முறைகள் மாறி

அப்படின்றதுனால கடைகள்ல வாங்கி பயன்படுத்திட்டாங்க. அது போல நகரங்கள்ல கல்வி நிலையங்கள், அரசு அலுவலகங்கள்ல நிழலுக்காக வைக்கப்பட்ட வேப்ப மரங்கள்லயும் பழங்களை சேகரிக்கிறத பார்க்க முடியுது. எடுக்கக்கூடிய முறைன்னு சொல்லும் போது, அன்றாடம் காலை வேளையில வேப்பம் பழங்களை சேகரிச்சு அகன்ற பாத்திரங்கள் அல்லது தண்ணீர் தொட்டியில கொட்டி ஊற வைக்கிறாங்க. சில நாள் கழிச்சு அத காலால மெதிச்சு வேப்பம் பழங்கள்ல இருந்து கொட்டைகளை தனியே எடுக்கிறாங்க. வேப்பங்கொட்டைகளை மட்டும் வெயில்ல வைக்கிறாங்க. நகரங்கள்ல வேப்பங்கொட்டைகளோட மேற்பகுதிய, அதாவது தோல் பகுதிய, குப்பையில கொட்டிடுறாங்க. ஆனா கிராமங்கள்ல வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய மரங்களோட வேர்பகுதியிலயோ இல்லனா காய்கறி செடிகளுக்கு பக்கத்திலயோ கொட்டிடுறாங்க. முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி சேகரிச்ச வேப்பம் பழங்களை தனித்தனியே பிரிக்காம உரல்ல போட்டு நசுக்கி அத காய்கறி செடிகளுக்கும் செயற்கை உரங்களோட கலந்து வேளாண் பயிர்களுக்கும் உரமா இட்டாங்க. இன்னைக்கு சாலைகள்ல போகிறப்ப வாகனங்களோட சக்கரங்கள்ல நசுங்கி தூளாகிறதுக்கான வேப்பம்பழங்கள் சாலையில கொட்டப்பட்டிருக்கிறத நம்ம வந்து அரிதா பார்க்க முடியுது. இதுதாங்க கசப்பு ருசி இனிப்பு வருமானம். இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மீவில்
3: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
0: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
3: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
0: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
3: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
0: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6, ஞாயிற்றுக்கிழமை.
3: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேலம்.
0: தொடர்புக்கு 9585500999.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து, நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பு

0: மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோட வந்து இருக்கும். கட்டாயமா வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: பல்கலைக்கழகத்துல நெற்பயிரியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சீலா வேணுகோபால் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நெற்பயிர்ல இருக்கக்கூடிய நன்மை செய்யும் பூச்சிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா, நெற்பயிர்ல இருக்கிற நன்மை செய்யும் உயிரிகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா ஏதாவது ஒரு பூச்சிகளோ இல்ல ஏதாவது வித்தியாசமா நெற்பயிர்ல தெரிஞ்சாலோ நம்ம பயந்துருவோம், ஓ இவ்வளவு தீமை செஞ்சிருமோ நம்ம பயிருக்கு அப்படின்னு. அப்ப நன்மை செய்யும் பூச்சிகள் நிறைய இருக்கு நெற்பயிர்ல, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த பூச்சிகளுக்கு நம்ம உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்கணும், மற்ற பூச்சிகளை நம்ம பார்த்தா சந்தோஷப்படணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் அல்லது உயிரிகள் அப்படின்னு பார்த்தா ஒரு 4 வகையா அதை பிரிக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, இறை விழுங்கிகள், அதாவது தீமை செய்யற பூச்சிகளை பிடிச்சு சாப்பிடுற நல்ல பூச்சிகள் இல்லனா உயிரிகள், இது ஒரு வகை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒட்டுண்ணிகள், அதாவது தீமை செய்யும் பூச்சி மேல இது தன்னோட முட்டையிட்டு அதோட சந்ததி அந்த தீமை செய்யும் பூச்சியை அழிச்சிடும், அப்படிப்பட்ட பூச்சிகளுக்கு பேரு ஒட்டுண்ணிகள். பெரும்பாலும் இந்த குளவிகள், ஈக்கள் இதெல்லாம் இந்த ஒட்டுண்ணி வகைய சார்ந்தது. மூணாவது வகை பாத்தீங்கன்னா சிலந்திகள், நிறைய விதவிதமான சிலந்திகள் நெற்பயிர்ல நீங்க பாத்திருப்பீங்க, அது எல்லாமே நன்மை செய்யற உயிரிகள் தான். இது பூச்சி அப்படிங்கிற கேட்டகரியில சிலந்தி வராது, இருந்தாலும் அது ஒரு நன்மை செய்யற உயிரியா இருக்கு. நாலாவது விஷயம் என்னன்னா, தீமை செய்யற பூச்சிகளை சாகடிக்கிற நோய் கிருமிகள், அதாவது பூஞ்சனமா இருக்கலாம் இல்ல பாக்டீரியா வைரஸ் போன்ற பூச்சியை கொல்ற கிருமிகள். நமக்கு எப்படி நோய் வருது இல்லையா, காய்ச்சல் ஜலதோஷம் எல்லாம் பிடிச்சுன்னா கிருமிகள் மூலமா, அதே போல பூச்சிகளை கொல்ற நோய் கிருமிகள் கூட நன்மை செய்யறதா இருக்கு. இப்படி 4 வகையான நன்மை செய்யும் உயிரிகள் நம்ம நெற்பயிர்ல அந்த சூழியல்ல நேச்சுரல் இயற்கையிலேயே கடவுள் தந்த வரப்பிரசாதமா இருக்கு. சோ அதை பத்தின சில விவரங்களை இந்த நிகழ்ச்சியில நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். முதல் பிரிவு அதாவது இறை விழுங்கிகள், அதை பத்தி நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இறை விழுங்கிகள்ல நிறைய விதம் இருக்கு, வண்டுகள், வெட்டுக்கிளிகள், நாவாய் பூச்சிகள், தண்ணி மேல போற பூச்சிகள், இந்த மாதிரி நிறைய இருக்கு.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நெற்பயிர்ல வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள்னு சொல்லும் போது 4 வகையான நன்மை செய்யும் உயிரிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாரா? ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: தடுப்போம்.
1: பொது நலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
0: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டாரம் மூங்கில்பாடி கிராமத்துல இருந்து இயற்கை விவசாயி கவிதா அக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப அக்கா வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. விதைய எந்த மாதிரி வழிமுறைகள்ல நம்ம நாத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: பயிருக்கு வந்து நல்ல ஒரு வேர்ல வர எந்த ஒரு உபாதை இருந்தாலுமே அது வந்து சரி பண்ணிடும். இத வந்து நம்ம விதைய வந்து அதுல ஊற வச்சுட்டு நாத்து விடுவாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். பச்சை தண்ணியில அலசிட்டு அதை நாத்து விட்டு கிளறி விட்டு நான் தண்ணி விட்டுருவேன். விட்டுட்டு அஞ்சாவது நாள் கடலை புண்ணாக்கு, அது நீங்க நாத்து விடுற தன்மைக்கு தகுந்த மாதிரி, நான் ஒரு பாத்திக்கு ஒரு கிலோ அளவுக்கு கடலை புண்ணாக்கு விசிறி விட்டுட்டு அஞ்சாவது நாள் தினமும் ஒரு வேளை கரெக்டா தண்ணி எடுத்து விட்டுறணும். அதுல மழை ஊத்தாத மழை ஊத்தினாலும் நீங்க கவலை இல்ல, சேர்த்து பரட்டி கொண்ட விசனமும் இல்ல, கவலையும் இல்ல. நீங்க வந்து அழகா தினம் ஒரு டைம் தண்ணி எடுத்து விட்டீங்கனாலே உங்களுக்கு பயிர் வந்து சுண்டு வரதால, அதாவது நல்லா ஒரு 12 நாள்லயே உங்களுக்கு ஆள்காட்டி விரலை விட வளர்த்திய பயிர் வளர்ந்துடும். 12 நாள்ல இருந்து 15 நாளுக்குள்ள நீங்க நடவு போடுற மாதிரி பயிரை வந்து நீங்க கொண்டுட்டு வந்துடலாம். அதன் பிறகு நம்ம நாத்து விட்டுட்டு ஒரு எட்டு நாள் கரிமிச்சு நீங்க வயல் ஓட்ட ஆரம்பிச்சீங்கன்னா 15 நாள் அடுத்த 8 நாள் கேப்ல நீங்க நடவு போடுறதுக்கு 15 நாள்ல இருந்து 21 நாளுக்குள்ள நீங்க நடவு போட்டுடலாம். நான் எல்லாம் 12 நாள்லயே நடவு போட்டிருக்கேன். 15 நாளே நடவு, ரொம்ப இளம் பயிரை நடவு போடும் பொழுது குத்து கட்டும் திறன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எனக்கு அதுல கொக்கு உட்கார்ந்து கொஞ்சம் சேதாரம் கொடுத்ததுனால நான் வந்து 17 நாள்ல இருந்து 21 நாளுக்குள்ள நான் நடவு முடிக்கிறேன். ஆனா அந்த சிறும்பயிரா இருந்து நம்ம நடும் பொழுது பயிர் மேலால இருக்கு, நடுற மக்களும் பயிரை மேலால வைப்பாங்க, அந்த குத்து கட்டினுடைய அந்த துவாரம் வந்து அடைபடாது. நம்ம பயிர் வளர்த்தியா இருந்தா நல்ல மடைக்கு சேதத்துல வச்சு ஆழமா ஊனிடுவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த குத்து கட்டும் துவாரம் வந்து அடைபட்டு போயிடும். அப்ப வந்து குத்து கட்டும் திறன் வந்து குறையும். ஒரு பயிர் வச்சு நட்டோம், ஒரு பயிர் ரெண்டு பயிர் வச்சு நட்டோம் அப்படின்னா அதனுடைய கிளைப்பு தன்மை வந்து அதீதமா இருக்கும். ஏன்னா நிறைய பயிர் வைக்கும் பொழுது இடையில மாற்ற அந்த கிளைப்பு தன்மை ஓரம் சுத்தி இருக்கிறதுல வெடிப்பு வரும், சென்ட்ரல்ல இருக்கிறத மாட்டிக்கிறதுனால ஒத்த பயிர் வச்சா கிளைப்பு தன்மை வர மாதிரி நிறைய பயிர் வச்சீங்கன்னா குத்து கட்டாது. இதுதான் ரீசன். நடவின் பொழுது நான் வந்து எங்களுடைய தோட்டத்துல இருக்கிற மாட்டு எருவை மண்புழு உரமா மாத்திக்கிறேன், கடலை புண்ணாக்கு. ரெண்டாவது நுண்ணுயிரிகள் அசோஸ்பைரிலம் பாசோபாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா ஈயம் வேஸ்ட் டி கம்போஸ்டர் ஜிங்க் ரைசோபியம் இதையெல்லாம் நான் வந்து டெவலப் பண்ணி வச்சுக்குவேன். ஈயம் இதையெல்லாம் நான் டெவலப் பண்ணிக்குவேன்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப குத்து கட்டுறதுக்கு எந்த மாதிரி பயிர்களை நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே போல இயற்கை உரங்களை நாங்க வந்து எந்த மாதிரி போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. கண்டிப்பா இன்னைக்கு இயற்கை விவசாயம் செய்யறவங்களுக்கு இது வந்து உதவியா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நானோ தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நானோ தொழில்நுட்பம் ஆரம்பிக்க 4 முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்ம விவசாய பெருமக்களுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: இந்த 12 ஆண்டுகள்ல நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் இருந்தும், அதாவது இந்திய நிதி நிறுவனங்கள் இருந்தும் 30 கோடிக்கும் மேல நிதி ஆராய்ச்சி நிதிகள் வாங்கணும். அதுல 4 முக்கியமான நோக்கங்களுக்காக நானோ தொழில்நுட்பத்துறை ஆரம்பிக்கப்பட்டது. முதலாவது என்னன்னா, இடுபொருள்கள், வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய இடுபொருள்களான உரங்கள், களைக்கொல்லிகள் மற்றும் பயோஃபெர்டிலைசர்ஸ், உயிர் உரங்கள், நுண்ணூட்டகங்கள், இதை பற்றிய ஆய்வுக்காக இந்த நானோ தொழில்நுட்பத்துறையை ஆரம்பிச்சோம். எல்லாருக்கும் தெரியும், வேளாண்மையில் பயன்படுத்தக்கூடிய இடுபொருள்கள் வந்து சிறிது அளவு தான் செடிகள் வந்து பயன்படுத்தும். உதாரணமா எந்த ஃபெர்டிலைசர் எடுத்தாலும் தலைச்சத்து கொடுக்கக்கூடிய யூரியா போன்ற உரங்களோ, அல்லது மணிச்சத்து கொடுக்கக்கூடிய சூப்பர் பாஸ்பேட் டிஏபி, அல்லது பொட்டாசியம் சத்து கொடுக்கக்கூடிய மெரோட்ட பொட்டாஷ், இந்த உரங்கள் எல்லாம் போடும்போது பயிர்கள் பயன்படுத்தக்கூடிய அளவு வந்து தலைச்சத்துன்னு பாத்தீங்கன்னா 30-35%, மணிச்சத்து பாத்தீங்கன்னா 18-20%, சாம்பல் சத்து பாத்தீங்கன்னா, அதாவது பொட்டாஷ் உரம் பாத்தீங்கன்னா 30-35% தான் பயன்படுத்தும். 70-80% உரங்கள் நம்ம போட்ட

0: மண்ணில் போடக்கூடிய உரங்கள் வந்து வீணாக தான் ஆகும். ஏன்னா இப்போ நீர்நிலைகள் பாதிக்கப்படும், அல்லது பயிர்களுக்கு கிடைக்காத நிலைக்கு மாறக்கூடிய தன்மை இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்கு தான் நானோ ஃபெர்டிலைசர்ங்கிறத கண்டுபிடிச்சோம். நானோ ஃபெர்டிலைசர் வந்து ரெண்டு முறைகளில் தயாரிக்கலாம், அதாவது டாப் டவுன் அப்ரோச்சுமோ அல்லது பாட்டம் அப் அப்ரோச்சுமோ. டாப் டவுன் அப்ரோச் என்ன நடத்துனா, பெரிய துகள்களை சிறிய துகள்களாக மாற்றி நானோ சைஸில் மாற்றி அதை உரங்களாக பயன்படுத்தலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோமியோபதிக் மெடிசன் ஆயுர்வேதிக் மெடிசன்லாம் பார்த்துப்போம். அந்த நேச்சுரோபதி பிராக்டிஷனர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சிறிதளவு செடிகளையோ தலைகளையோ எடுத்து திரும்ப திரும்ப அரைச்சி சின்ன துகள்களாக்கி மருந்தாக கூட கொடுப்பாங்க. அதே ப்ராசஸ் தான் இந்த நானோ டாப் டவுன் அப்ரோச்சில் பண்ணுறோம். அதை இயற்கையாக கிடக்கக்கூடிய ஜியோலைட்டையோ அல்லது கிளை அதை களிமண்ணையோ அதை நானோ உரமாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதை திரும்ப திரும்ப அரைச்சி அதுக்காக நாங்கள் ஒரு பால் மில்லிங்னு ஒரு மெஷின் வச்சுருக்கோம். அந்த மெஷினில் அரைச்சி கிளேயை வந்து ரெகுலராக களிமண்ணை வந்து நானோவாக மாற்றி அதில் ஊட்டங்களை ஃபோர்டிஃபை பண்ணி நம்ம உரங்களாக பண்ணுறோம். இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 60% உரங்களை கூட குறைக்க முடியும்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மருத்துவத்துல நானோ தொழில்நுட்பம் எந்த மாதிரி மருந்தா பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி அதை பவுடர் பண்ணி எப்படி உபயோகப்படுத்துறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலை

0: போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: முட தெங்கு என்னது புதுசா இருக்கு? தெங்கு அப்படின்னா தென்னை, தெற்கில இருந்து வந்ததுனால அதுக்கு இப்படி ஒரு பெயரு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. பொதுவா தேங்காய் அப்படின்னு சொல்லப்படுறத முன்றூரை அரையனார் அப்படின்ற சங்கம் அறிவிய காலப்புலவர் பழமொழி நானூற்றுல தெங்கு அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி இருக்காங்க. தானும் பயன்படுத்தாம அடுத்தவங்களுக்கும் பயன்படாம ஒரு பொருள் கையாளப்படுறத நாய் பெற்ற தெங்க பழம் அப்படின்ற பழமொழி பாடலா பாடியிருக்காங்க. குரங்கு கையில கிடைச்ச பூமாலை, நாய்கிட்ட கிடைச்ச தேங்கம், ரெண்டும் ஒன்னோடு இன்னொன்னு தொடர்புடையது. இரண்டு பழமொழிகள் இருக்கு. தேங்காய் எப்படி பழமாகும் அப்படின்ற நெற்றி கண் விரிப்பவர்கள் இருக்காங்க. காய் எப்படி கனியாகும்? பழம் அப்படின்றது கனி என்பதும் ஒன்று போல் இருந்தாலுமே ஒன்றல்லங்க. பழம் அப்படின்னா முற்றிய அப்படின்றது பொருள். அதாவது நெற்று கனி அப்படின்றது கனிதல். எல்லா காய்களும் பழங்களாகும். பழங்கள் எல்லாம் கனிகள் இல்ல. ஔவையார் மூதுரை பாடல்ல வளர்ந்தெங்கு அப்படின்ற சொல்ல பயன்படுத்துறாங்க. ஒருவருக்கு நாம் நன்மை செய்யும் போது அந்த நன்மையை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொல்றாங்க. தென்னம்பிள்ளையாக இருக்கையில் நீர் ஊற்றினால் அது நல்லா வளர்ந்து தலையால் தண்ணீர் தரும். அதாவது தெங்கம் பலமா நீர் தரக்கூடும் அப்படின்றத வளர்ந்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருளால் அப்படின்றாங்க. ஒருத்தவங்க தன்னோட வீட்டுல குளை தள்ளி இருந்த தென்னை மரத்தை வேரோடு வெட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட கேட்டப்ப இது முடத்தெங்கு அப்படின்னாங்க. முடத்தெங்கு பயன்பாட்டால் அருகி வரக்கூடிய சொல்லு. இந்த இடத்துல பலருக்கு முடத்தாமை கன்னியார் நினைவுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம், இதுல இருக்கக்கூடிய முடம் அப்படின்ற சொல்லு, கன்னி என்றால் பூமாலை, முடத்தாமல் என்றால் இருபுறமும் முடிச்சிடாத பூமாலை, அதாவது இருபுறமும் தொங்கி கிடக்கும் மாலை. எதிர் மாப்பிளை நிச்சயதார்த்தம் நிகழ்வுகள்ல மாப்பிளை மாமன் பெண் மாமனுக்கு இந்த வகை மாலையை அணிவிச்சு மாலை மாத்திக்குவாங்க. இத்தகைய மாலைய அந்த புலவர் அணிஞ்சிருந்தனால அவருக்கு அப்படி ஒரு பெயர் முடத்தாம கன்னியார்னு சொல்றாங்க. முடத்தெங்கு, முடத்தெங்கு சொல்லை பவணந்தி முனிவர் நன்னூல்ல பயன்படுத்தி இருக்கிறாரு. கலல் பெய்த குடம், மடல்களை உடைய பனைமரம், பருத்தி குண்டிகை, முடத்தெங்கு, இது எல்லாமே நல்ல ஆசிரியரிடம் இருக்கக்கூடாத பண்புகள். வளர்த்தெங்கு ஏன் முடத்தெங்கு ஆகிறது? தென்னை வெட்டியவரிடம் தென்னையை வெட்டினவர்கிட்ட கேக்குறப்ப இதுக்கு காரணம் தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்களாம் இந்த தென்னை பிள்ளையாக இருக்கிறப்ப இந்த இடத்துல அடைசலாக மரங்களும் புதர்களும் இருந்துச்சு. தென்னை சூரிய ஒளிய நாடி அடுத்தவர் தோட்டத்துல பக்கமா வளர தொடங்கிருச்சு. ஒன்று, தென்னை வளர்றதுக்கு இடையூறா இருந்த மரங்களோட வாது, கொப்பு, கிளை, கொம்புகளை நான் வெட்டி கழிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. இல்ல அப்படின்னா கதம்பை கயிறு கொண்டு வளைஞ்ச தென்னையை இழுத்து கட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கதம்பை கயிறு? கயிறு அப்படின்றது சணல், புளிச்சை, எருக்கு, தலைமுடி, துணி, தென்னை அப்படின்னு சொல்லிட்டு பலவற்றில் இருந்தோ பின்னப்படுது. கதம்பை அப்படின்னா தேங்காயின் மேல்மட்டை. இத ஊற வச்சு நாரா பிரிச்சு எடுத்து கயிறா பின்றது கதம்பை கயிறு. தென்னை அப்படின்றது பிள்ளை. அதனுடைய வளர்ச்சிய எதை கொண்டோ நாம தடுக்க கூடாது. ஆனா கதம்பை அப்படின்றது தென்னையின் ஒரு பாகம். அதை கொண்டு அதனுடைய வளர்ச்சிய ஒழுங்குபடுத்தலாம். முடத்தெங்கு கவலைக்குரியது வீட்டிற்கு மட்டுமல்ல நாட்டிற்கும் நன்றன்று. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க அப்படின்னா, தனியார் தொலைக்காட்சியில 20 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி தமிழ் மேல தீராத பற்று கொண்ட திரு சப்ருலகான் அவர்கள் தான் நம்ம கூட பேச போறாரு. வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். உங்களை பத்தி, உங்களுடைய பிறந்து வளர்ந்த ஊர் பத்தி சொல்ல முடியுமா?
2: நிச்சயமாங்க. சேலம் தான் என்னுடைய சொந்த ஊர். நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன், இங்கே தான் படித்தேன். இந்த சேலத்தில் இருந்ததுக்கு எனக்கு ஒரு பெரிய சிறப்பான விஷயங்க. சேலம் வந்து ஏற்கனவே மீடியாவில் வந்து ரொம்ப கோலோச்சின ஒரு ஊர். திரைப்படத்துறையில் ஆகட்டும், மற்ற இங்கே இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து திரைத்துறைக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகிற ஒரு ஊராக இருந்திருக்கு. மேபி அது கூட என்னை கனெக்ட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மீடியா ஃபீல்டோடு. அதனால் சேலத்தில் தான் நான் படித்தேங்க. எல்லாமே என்னோட ஸ்கூலிங், இன்ஜினியரிங் எல்லாமே சேலம் தான் நான் படித்தேன். ஸ்கூல் டைமில் படிக்கும்போது தமிழ் வந்து நான் அரசு பள்ளியில் தாங்க படித்தேன். எங்கள் ஏரியாவில் இருக்கிற அரசு பள்ளியில் நான் படித்தேன். இந்த பள்ளி அப்படின்னா கோட்டை பகுதியில் இருக்கிற, சேலம் கோட்டை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நான் படித்தேன். பக்கத்தில் தான் எங்கள் வீடு. அப்போல்லாம் எப்படி ஒரு கல்ச்சர் இருந்தது அப்படின்னாங்க, அருகமை பள்ளியில் தான் குழந்தைங்களை படிக்க வைக்கணுங்கிறது ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது. இப்போ மாதிரி நிறைய ஒரு 20 கிலோமீட்டர் பயணம் பண்ணி 10 கிலோமீட்டர் போய் 5 கிலோமீட்டர் போயெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் படிக்கிற அந்த ஒரு, அப்போது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பேரண்ட்ஸ் இல்லை. பக்கத்தில் எந்த ஸ்கூல் இருக்குது அதில் படிப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து இதில் படித்தேங்க. என்னுடைய உயர்கல்வி எல்லாமே அங்கே தாங்க நான் படித்தேன். உயர்நிலை படிப்பெல்லாம் அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் வந்து சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் நான் என்னோடய சிவில் இன்ஜினியரிங் முடித்தேங்க.
1: சூப்பர் சார். உங்களுடைய ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் செம சூப்பராக போயிருக்குது சார். இப்போ எல்லோருமே காலேஜ் டேஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கோர்ஸோடைய ஃபியூச்சர் நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாமே யோசிச்சு தான் எடுத்திருப்பாங்க. நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் துறையை எடுத்ததுக்கான காரணம் என்ன சார்?
2: சார், சிவில் இன்ஜினியரிங்கில் எனக்கு டிராயிங்ஸ் நிறைய வரும். இப்போ மாதிரி இல்லைங்க, அனிமேஷன் இப்போல்லாம் நிறைய டிராயிங் சம்மந்தப்பட்ட படிப்புகள், ஓவியம், அது அனிமேஷன், கிராஃபிக்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு. இப்போ நான் படிக்கிற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில 10 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல்டு இல்லை. இந்த டிராயிங்ஸ் அப்படின்னாலே சிவில் இன்ஜினியரிங்கில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை கண்ணை மூடிட்டு எனக்கு அந்த டிராயிங்ஸ் நல்லா வரும், நம்ம வீடெல்லாம் போடலாம், ஆர்கிடெக்சரல் ஒர்க் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணத்தில் நான் சிவில் இன்ஜினியரிங் எடுத்தேங்க. அதில் டிராயிங்ஸ் வந்து நல்லா பண்ணுவேங்க. அந்த டிராயிங்லெல்லாம் நிறைய நான் பண்ணிட்டு இருந்தேன்.
1: சூப்பர் சார். சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படித்து தமிழ் மேலே அதிக பற்று கொண்டு ஒரு தொலைக்காட்சியில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நீங்கள் திறமையை வளர்த்துருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்களுமே சஃபுல்லாக்கான அவர்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்குதான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற இந்த பாதை, இந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால் அந்த சிலை யாரும் அகற்றலை. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னால் இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடையே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து ரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து

0: வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம், ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினைச்சு அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி, அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
0: சூப்பரான 2 பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன உங்க சத்யா, நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில சபுல்லா கான் அவர்கள் தான் நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சார், நீங்கள் படித்தது சிவில் இன்ஜினியரிங், ஒர்க் பண்ணது தமிழ் தொலைக்காட்சியில், உங்களுக்கு தமிழ் மேலே அதிக பற்று வர்றதுக்கான காரணம் என்ன சார்?
3: சார், நம்ம முதல்ல பேசிக்கலி நான் ஒரு தமிழர், ஸோ தமிழ் மேலே எனக்கு பற்று நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்குது. எனக்கு வந்து நிறைய கொஞ்சம் அதில் ஜாஸ்திங்க, நிறைய கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் நிறைய வருவாங்க எங்கள் வீட்டுக்கு, என்னுடைய தந்தையார் தேடி வருவாங்க. ஸோ அப்போது நாங்கள் எல்லாருமே வந்து எல்லாரையும் ரிசீவ் பண்ணி பேசும்போது பழகும்போது எல்லாமே வந்து தமிழர்கள் தமிழ், அது அப்படியே தமிழ் தமிழ் நிறைய படித்து நிறைய தமிழ் மேலே ஒரு பற்றுங்க. இன்ஜினியரிங் படிக்கும்போது கூட நான் வந்து தமிழில் நிறைய அங்கே காம்படிஷன் நடக்கும், போட்டிகள் நடக்கும், இதில் எல்லாமே நான் தமிழில் நான் அதில் கலந்துக்குவேன். கலந்துட்டு அதில் நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கேன், நிறைய இடத்துல பாராட்டுகள் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி தமிழ் வந்து ஒரு அப்படியே நமக்கு நம்மளோட இதுலேயே இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் அதுக்கு ஸ்பெஷலான ஒரு கேரலாம் ஒன்றும் இல்லை.
0: சூப்பர் சார், சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படித்து தமிழ் மேலே அதிக பற்று கொண்டு இப்போது மீடியா ஃபீல்டுக்குள்ளாரியே போயிருக்கீங்க. மீடியா ஃபீல்டுக்குள்ளார போகணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு?
3: சார், நான் சின்ன வயசில் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து இந்த தூர்தர்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு, கலர் டிவி தூர்தர்ஷன் எல்லாம் வந்துருச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதில் பிரபலமானவங்க எல்லாம் செய்தி வாசிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாரும் எல்லா குழந்தைங்களும் சாயங்காலம் ஒரு சினிமா போடுவாங்க இல்லையா, சண்டே ஆனால் ஒரு படம் போடுவாங்க. அந்த படம் பார்த்துட்டு நடுவில் வந்து செய்திகள் வந்தோடனே எல்லாருமே பெரியவங்க சின்னவங்க அதில் விருப்பம் இல்லாதவங்கெல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. நான் ரொம்ப ஆர்வமாக உட்காந்து அந்த செய்திகளை வாட்ச் பண்ணுவாங்க. அப்போவே ஒரு 6th ஸ்டாண்டர்ட், அது ஒரு 11 வயசு 12 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து அதை வாட்ச் பண்ணுவேன். அந்த ஏற்ற இறக்கங்கள், அவங்க படிக்கிறது, அந்த துணி, அந்த தமிழ் எப்படி உச்சரிக்கிறாங்க, பிழை இல்லாமல் எப்படி பண்ணுறாங்க, லகர லகரம் லகரம் இதெல்லாம் எப்படி உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப ஒரு நோக்கி பார்ப்பேன். அது பார்ப்பேன், ஸ்கூலில் இருக்கிற தமிழ் ஆர்வம் இதெல்லாம் சேர்ந்து எனக்கு செய்தி வாசிப்பு துறையில் அப்போவே ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. அதுக்கப்புறம் படிப்பு அது போயிட்டு இருந்தாலும் அதை விடாமல் அப்படியே அவங்கள மாதிரியே நான் வந்து படித்து பார்ப்பேன், படித்து காட்டுவேன். என்னுடைய நண்பர்கள்லாம் ரசிப்பாங்க, அதை நீங்கள் அருமையாக படிக்கிறீங்க, எப்படி இவ்வளோ அழகாக படிக்கிறீங்க, இவ்வளோ சுத்தமாக இருக்கு உங்கள் சொற்கள் எல்லாம், எப்படி நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு அப்போவே சொல்லுவாங்க. அது வந்து அதை நான் விடாமல் அது அப்படியே பயிற்சியிலே இருந்தேன். அது மேபி அது கூட என்னை செய்தி வாசிப்பு துறை வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கலாம்.
0: சூப்பர் சார், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற மாதிரி விடாமுயற்சி மூலமாக தான் எனக்கு மீடியா ஃபீல்டில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்களுமே நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு சபுல்லா கான் அவர்கள். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதாம்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்துல

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: திறந்து வைத்து பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, பல் துலக்குவது, முகம் கழுவுவது, குளிப்பது போன்றவற்றை தவிர்த்து தேவையான தண்ணீரை பாத்திரத்தில் வைத்து பயன்படுத்துவோம். தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பா ஒரு மீடியாவில ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற கனவு இருக்கும். அப்படி மீடியாவில 22 வருஷங்களா பணிபுரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஜப்ருல்லா கான் அவர்கள் தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. அவர் நிறைய விஷயங்களுமே ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ரெடியா இருக்காரு. என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சோ மீடியாக்குள்ள போய் நீங்க அங்க 22 வருஷங்களா ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த மீடியா ஃபீல்டு உங்களுக்கு ஒரு விஷயத்த கத்துக் கொடுத்துருக்குது அப்படின்னா என்ன விஷயம் சார் அது?
4: சார், மீடியா கற்றுக் கொடுத்த விஷயம் வந்துங்க தொடர் பயிற்சி. அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணணுங்க. எதுவுமே ஹோம்ஒர்க் இல்லாமல் நம்ம போகக்கூடாதுங்க. ரெண்டு இடத்துலக்குமே மீடியாவாகட்டும், இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் பண்ணுறீங்கன்னா கூட அதுக்கு ஒரு பிளான் வச்சுக்கணும் இல்லையா? அதுக்கு அந்த மாதிரி ஒரு வியாபாரத்துக்கு போகிறீங்கன்னா அப்படின்னா கூட அதுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கணும், ஒரு கணக்கு நமக்கு புரிதல் இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் ஹோம்ஒர்க், கொஞ்சம் அந்த மீடியாவில் இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேலேங்க மீடியாவுக்கு ரொம்ப தேவை வந்து அப்டேட்ஸ். நீங்கள் நாள்தோறும் என்ன நடக்குது, நம்மளை சுற்றி செய்திகள் என்ன நடந்துகிட்ருக்கு. நான் ஒரு செய்தி வாசிப்பாளராக பேசுகிறேன். அந்த துறைக்கு ரொம்ப தேவையானது வந்து அப்டேட்ஸ். என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத செய்தித்தாள்கள் மூலமாகவும் செல்ஃபோன் மூலமாகவும் நீங்கள் என்ன தளங்களை பயன்படுத்துகிறீங்களோ அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இது நாட் ஓன்லி ஃபார் செய்தி வாசிப்பாளருக்கு மட்டுமே இல்லைங்க, எல்லாருக்குமே இது சிறந்தது. அப்டேட்ஸில் இருக்கிறது தான் இன்றைக்கி வந்து ட்ரெண்டு. அது ட்ரெண்ட் என்றைக்குமே மாறாது. எல்லாருமே எல்லா துறையில் இருக்கிறவங்களையும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, அப்டேட்ஸில் இருங்க, அப்டேட் பண்ணிக்கங்க. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலைன்னா இந்த உலகம் உங்களை விட்டுட்டு பின்னாடி போயிடும்.
3: சூப்பர் சார். ஒரு மீடியாக்குள்ளே என்டர் ஆகி அங்கே கிட்டத்தட்ட 22 வருஷங்களாக பணிபுரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இப்போ ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாக உங்களுடைய பணியை இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. இந்த வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் துறை மேலே உங்களுக்கு ஆர்வம் வரதுக்கான காரணம் என்ன சார்?
4: இல்லை, இது எல்லாமே அதோடு சேர்ந்த ஒரு தொழில் தான். நான் மீடியாவில் 2-3 தனியார் தொலைக்காட்சிகளில் நான் வந்து பல வருஷங்கள் செய்தி வாசிச்சிருக்கேன். அப்போவே எனக்கு வந்து சீரியல் ஆக்ட் பண்ணுறதுக்கு அப்போல்லாம் அது ரொம்ப அந்த துறை ரொம்ப பெருசாக வந்துட்டு இருந்த துறை. பிரபலமான டிவிக்களில் நான் வாசிச்சிருக்கேன். மாலை அவ்வளோ நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு ஒரு செய்தி அப்படின்னாலே ஊரே கூடி உட்காந்துருப்பாங்க. அந்த செய்திகளோட சத்தம், அந்த ஒலி அமைப்பு வந்தால் தெருவில் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அந்த டிவியில் நியூஸ் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டிட்டாங்க. இது வந்து தனியார் துறையில் தனியார் சேனல்கள் வந்து பண்ண மிகப்பெரிய சாதனை. அரசு துறையில் தான் செய்தி வாசிப்பு முதல்ல இருந்திருக்கும். அதை தனியார் வந்து கையில் எடுத்து ரொம்ப அழகாக, ரொம்ப வண்ணங்கள் கூட்டி, ரொம்ப காட்சிகளை அழகாக பண்ணி, செய்தி வாசிப்பாளருடைய உடை நேர்த்தி இதெல்லாம் பார்த்து எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட ஒரு காலத்தில் வந்து செய்தி அப்படின்னாலே டிவியிலேருந்து ஆஃப் பண்ணிட்டு எழுந்திரிச்சு போயிடுவாங்க இல்லையா? அந்த கட்டத்தை மாற்றினது வந்து தனியார் தொலைக்காட்சிகளுக்கு அவங்களுக்கு வந்து பெரும் பங்கு இருக்குது. அந்த நேரத்தில் நான் போனேன். அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. எனக்கு அப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாசிக்கும்போது நிறைய அனுபவங்கள், நிறைய அதில் கற்றுக்கிறதுக்கான விஷயங்கள், அதுலேருந்து நிறைய ஜாம்பவான்களோடலாம் நான் செய்து வாசிச்சிருக்கேன். நான் வந்து சின்ன குழந்தையா 15 இருக்கும்போது நான் யார் யாரை வந்து ரசித்து பார்த்தனோ அவங்க எல்லாரோடையும் நான் செய்து வாசிச்சிருக்கேன் அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெருமை கொடுக்குற ஒரு விஷயம்.
3: ஒவ்வொருத்தரோட லைஃப்லையுமே இவங்களை மாதிரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க சார். அதே மாதிரி தான் நானுமே டிவியில் உங்களுடைய பேச்சை கேட்டு வளர்ந்தேன் அப்படின்னே சொல்லலாம். ஜப்ருல்லா கான் அவர்கள் நிறைய விஷயங்களையுமே நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறது ரெடியாக இருக்காரு. அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னன்னா 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ இப்போ அடுத்ததான் உங்களுக்கு சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில சப்ருல்லா கான் அவர்கள் தான் அவருடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு மேல மீடியா துறையில ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டுமாவே இருந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த மீடியா ஃபீல்டுல எதிர்கால திட்டங்கள் என்னென்ன சார் இருக்கு?
2: சார், இப்போ நான் வந்து இந்த மீடியாவிலிருந்து நான் செய்தி வாசிப்பு துறையிலிருந்து நான் விலகி வந்திருக்கேன். இப்போ கூட நான் போகலாம், போய் வாசிக்கலாம். பட் என்ன அப்படின்னா, என்னுடைய தொழில் வேற, என்னுடைய குடும்ப சூழல், என்னுடைய தொழில் வளர்ச்சி இதெல்லாமே வந்து சேலத்தில் இருக்குது, ஏற்காடு இந்த மாதிரி இடங்களில் இருக்குது. ஸோ இங்கே நான் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இருந்தாலும் இந்த மீடியாவிலிருந்து நான் முற்றிலும் விலகலை. அந்த தமிழ் தான் என்னையும் மீடியாவையும் இணைக்கிது. தமிழ் வந்து ஒரு பாலமாக இருக்குது எனக்கும் மீடியாவுக்கும். எப்படின்னாலும் நான் வந்துட்டேன், இருந்தாலும் அங்கேருந்து எனக்கு தொடர்ச்சியாக ஃபோன் வரும், வாய்ப்புகள் வரும். வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஏன்னா இப்போது இந்த ஆடியோ புக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு இல்லைங்களா, ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சென்னையிலே இருக்க தேவையில்லை சார், நீங்கள் சொந்த ஊரில் இருந்துகிட்டே நாங்கள் கூப்பிடும்போது எங்கள் ஸ்டூடியோக்கு வந்து இந்த ஆடியோ புக்ஸ் நீங்கள் படிச்சுட்டு போகலாம். நீங்கள் புக்ஸ் படிக்கிறீங்களா? ஏன்னா இப்போ ஒலி வடிவத்தில் புத்தகங்கள் வந்துருச்சு இல்லையா, அது இப்போ நிறைய இப்போ எல்லாம் கேட்குறாங்க. அது பாட்காஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் 2-3 இணையதளங்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் ஒலி புத்தகங்கள் ரெடி பண்ணுறாங்க, அதாவது ஆடியோ புக்ஸ். அப்புறம் அமேசான் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஃபேமஸானவங்க அவங்களுடைய அவங்க கூடலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்க, அவங்களுடைய ஆடியோ புக்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு எழுத்தாளர் வந்து ரொம்ப ஃபேமஸான எழுத்தாளர், அவருடைய 1000 பக்கம் புக் ரொம்ப பெஸ்ட் செல்லர் புக், சிறந்த விற்பனை சாதனை படைத்தவர். அவர் வந்து என்னுடைய வாய்ஸில் தான் இந்த புக் வரணும் அப்படின்னு சொல்லி 1000 பக்கத்தையும் நான் வந்து ஒரு புக்காக அவங்க தொகுத்தாங்க. அதில் என்னோடய வாய்ஸில் வந்தது, அது ரொம்ப ஃபேமஸான புக்குங்க. இந்த மாதிரி அப்படியே ஒரு சின்ன புக், பெரிய புக், அப்படி நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்குங்க. நான் வந்து என்னுடைய வேலை பளு காரணமாக நான் வந்து கொஞ்சம் அதை குறைச்சிக்கிட்டேன். இருந்தாலும் அந்த ஆர்வம் வந்து எனக்கு இன்னும் குறையலைங்க, அது இருக்குது, இன்னுமே இருக்குது. அந்த தமிழ் ஆர்வமும், அந்த தமிழை படிக்கிறது, அந்த புத்தகங்களுக்கு ஏற்ற இறக்கமாக குரல் கொடுக்கறது, இது வந்து அந்த மீடியாவுடைய அந்த அனுபவம் எனக்கு வந்து எப்போவுமே இருக்குங்க. அதை நான் இன்னுமே வாய்ப்பு கிடைச்சா நிறைய பண்ணுவேன்.
1: சார், இப்போ கிட்டத்தட்ட 22 வருஷங்களாக இந்த மீடியா துறையில் இருக்கீங்க. இந்த மீடியா துறை உங்களுக்கு நிறைய அனுபவங்களுமே கற்றுக் கொடுத்துருக்கோம். இந்த மீடியா துறையில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன சார்?
2: சவால்கள் அப்படிங்கும்போது பெரிய சவால்கள் எதுவும் இருக்காதுங்க. அது மீடியாக்குள்ளே போகிறது தான் ஒரு சவாலாக இருக்கும். போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வாய்ப்புகளை தேடணும், வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அது மட்டும்தான் சின்ன சவாலாக இருந்ததுங்க, தவிர மற்றபடி பெரிய சவால்கள் எதுவும் இல்லை. என்ன அப்படின்னாங்க, அப்டேஷன் இருக்கிறதால அப்டேஷன் பிளான் பண்ணி கொஞ்சம் ஹோம்ஒர்க் இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் எல்லா சவால்களையும் எதிர்கொள்ளலாம். எந்த சவாலும் உங்களுக்கு பெருசாக தெரியாது, எல்லாத்தையும் நீங்கள் மீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சவால்கள் இல்லாமல் எந்த துறையுமே இல்லை இல்லைங்களா. ஒரு சின்ன வியாபாரி கூட ஒரு சவால் இருக்கும், பெரிய வியாபாரிக்கும் பெரிய சவால் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி இதுலேயுமே சவால்கள் இருக்குது, ஒரு சில சவால்கள் இருக்குது. அதை நம்ம அப்படியே நம்மளுடைய அனுபவத்தில், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில், மெயினாக நம்மளுடைய பொறுமையால் இந்த சவால்களை நம்ம கடந்து போவோம்.
1: கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி விரலுக்கேற்ற வீக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த இடத்துல இருக்குமோ அதுக்கேற்ற சவால்கள் இருக்க தான் செய்யும். அந்த சவால்கள் எல்லாத்தையுமே கடந்து வரணும் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்களுமே சப்ருல்லா கான் அவர்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல், எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின்

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இருந்து கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே ஜஃபருல்லா கான் அவர்கள் நம்ம கூட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போறாரு. அது என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ உங்களை மாதிரியே ஒரு மீடியாக்குள்ள போகணும், நானும் ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அனுபவ அறிவுரை என்ன சார்?
1: நிச்சயமாக எல்லாருமே மீடியாக்கு வரலாம், அதுல ஆர்வம் உள்ளவங்க மட்டும். ஆர்வம் இல்லாதவங்க இங்க ஜெயிக்க முடியாதுங்க. இது வந்து ஆர்வம் இல்லாமல் செய்கிற தொழில் இல்லை. இதுக்கு முதலீடே வந்துங்க உங்களுடைய ஆர்வம் தான். உங்களுடைய ஆர்வம் தான் உங்களை தூண்டி அந்த மீடியாக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். நீங்கள் மற்ற வேலைகளில் இருப்பீங்க, இருந்தாலும் உங்களுடைய எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு மாதிரி அந்த மீடியாக்குள்ளே போகணுங்கிற அந்த ஆர்வம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த நெருப்பு தான் உங்களை வந்து அங்கே கொண்டு போகும். அங்கே போகும்போது நீங்கள் வந்து நிறைய சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த சவால்களை பொறுமையோடு ஹேண்டில் பண்ணி நீங்கள் இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேங்க. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மீடியாவுக்கு போகிறவங்க, இப்போது மீடியா அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இப்போது சென்னை தான் அதோட பேஸ், அப்படி தான் இருக்குது இல்லையா? சென்னைக்கு போகும்போது பொருளாதார ரீதியாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வேலையில் ஒரு உறுதியாக ஒரு பலமாக இருந்துக்கிட்டு போகிறது என் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா போன உடனே மீடியா கதவுகள் திறந்து நமக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நமக்கு பணம் புகழ் எல்லாமே அப்படியே கிடைச்சிடாது. அதுக்காக இன்னொரு ஒரு வேலையை நீங்கள் கேட்ச் பண்ணிக்கங்க, பிடிச்சிக்கங்க, உறுதியாக இருங்க அதில். நீங்கள் பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு சர்வைவல் பண்ணிக்கிட்டு சைடில் நீங்கள் மீடியாவுக்கான தேடுதலை நீங்கள் வச்சுக்கலாம். அந்த காலம் மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் சொல்லுவாங்க, நான் அப்படியே பட்னியாக சுற்றிக்கிட்டே இருந்தேன், கோடம்பாக்கம் தெருக்களில் சுற்றிக்கிட்டு இருந்தேன், வாய்ப்பு கேட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி யாருமே இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இளைஞர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவ அறிவோடு வராங்க, வந்துட்டு எங்கேயாவது ஒர்க் பண்ணுறாங்க, மீடியா வாய்ப்புகளை தேடுறாங்க. அது கிடைக்கும்போது அது நல்லா வரும்போது அந்த ஒர்க் பண்ணுற விஷயத்தை விட்டுட்டு இவங்களுடைய பேஷனாக இருக்கிற மீடியாவை முக்கியமான துறையாக எடுத்துக்கிட்டு அதில் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நான் இளைஞர்களுக்கு மற்ற எல்லாருக்குமே நான் இதுதான் சொல்லுவேன். ஆனால் உங்களுடைய மீடியாவில் இருக்கிற வாய்ப்புகள் எப்போவுமே இருக்குங்க. மீடியா வந்து மக்களுக்கான ஒரு ஜனரஞ்சகமான விஷயம். இப்போ நான் பேசிகிட்ருக்கேன் இந்த சோனா எஃப்எம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு ஜனரஞ்சகமாக கொண்டு போய் தன்னுடைய கருத்துக்களை சேர்த்துது. அதனால தான் இது இவ்வளோ பிரபலமாக இருக்குது இல்லையா? எல்லாருமே கேட்குறாங்க சோனா எஃப்எம். அந்த மாதிரி தான் மீடியா வந்து என்றைக்குமே இருக்கும். அதில் வந்து நீங்கள் போய் அதில் ஒரு அங்கமாகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொறுமை, ஒரு பிடிப்பு தேவை. அந்த பிடிப்பை நீங்கள் ஒரு வேலையில் நீங்கள் தேடிக்கிட்டு தாராளமாக நீங்கள் போய் உங்கள் மீடியாவில் நீங்கள் தொடரலாம், நீங்கள் வாய்ப்புகள் தேடலாம். உங்களுக்கு நிச்சயமாக மீடியா அப்படிங்கிற கடலில் நிறைய வாய்ப்புகள் கொட்டி இருக்குது. எல்லா இளைஞர்களுக்கும் அந்த மாதிரி மீடியாவுக்கு போகணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.
0: ரொம்ப சூப்பராகவே சொன்னீங்க சார். இந்த ஒரு மணி நேரம் உங்கள் கூட பேசுறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி இந்த ஒரு மணி நேரம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.
1: தேங்க்யூ ஸோ மச் என்னை கூப்பிட்டு இந்த சேலத்தின் முகம் நிகழ்ச்சியில் என்னை பேச வச்சு என்னுடைய அனுபவங்களை பகிர சொல்லி. எனக்கு சேலம் வந்து என்னுடைய நேட்டிவ். இப்போ சேலத்திலேயே ஒரு எஃப்எம் வந்தது அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே இது வந்து சோனா எஃப்எம் இங்கே வந்துருச்சு, இது வந்து ஒரு பண்பலையாக இங்கே இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்ட நபர்களில் நானும் ஒன்று. ஏன்னா சேலம் வந்து இது ஒரு மீடியாவுக்கான ஒரு முதல் படி சேலத்துக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சோனா எஃப்எம்க்கு என் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். என்னை கூப்பிட்டு பேட்டி எடுத்த உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: கண்டிப்பாக சார். மக்களே, உங்களுக்குமே இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சி ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சி பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னொரு புதிய நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

வணக்கம் நேயர்களே, நேரம் மதியம் ஒரு மணி ஒரு நிமிடம். இணைந்திருக்கிறோம் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை முழுவதும் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா என மகாகவி பாரதியார் விளையாட்டின் முக்கியத்துவத்தையும் கல்வியின் முக்கியத்துவத்தையும் முன்னிலைப்படுத்தி பாப்பா பாட்டு என்னும் கவிதையில் பாடியிருப்பார். பாடசாலை கல்வி, மைதானத்தில் விளையாட்டு இரண்டும் ஒரு குழந்தைக்கு மாணவர்களுக்கு முக்கியம்தான். வகுப்பறை கல்வி ஒரு மாணவருக்கு பகுத்தறிந்து செயல்படும் சிந்தனையை கற்றுக் கொடுக்கும், புதிய படைப்புகளை உருவாக்க வழிவகை செய்யும். வெளிப்புற விளையாட்டு, உள் விளையாட்டு ஒரு மாணவருக்கு உடல் வலிமையையும் மன வலிமையையும் அறிவு கூர்மையையும் திட்டமிட்டு செயல்படும் திறமையையும் ஆளுமை திறமையையும் கற்றுக் கொடுக்கும். ஒரு மாணவன் கல்வியில் சிறந்து விளங்குவான், ஒரு மாணவன் விளையாட்டில் சிறந்து விளங்குவான். ஒரு பெற்றோருக்கும் ஆசிரியருக்குமான முக்கிய கடமை பொறுப்பு, மாணவன் எதில் ஆர்வம் காட்டுகிறான், அவனுக்கு எது பிடித்திருக்கிறது என்பதை கண்டறிந்து அதற்கு அவனை தயார்படுத்துவது, அந்த துறையில் அவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதுதான். புத்தக படிப்பில் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்றில்லை, விளையாட்டுத் துறையிலும் ஒரு மாணவனால் வெற்றி பெற முடியும். இதிலும் அவனுக்கு எதிர்காலம் உண்டு, வேலைவாய்ப்பு உண்டு. ஆனால் இன்றைக்கு நிறைய மாணவ மாணவிகள், இளைஞர்கள் உடல் உழைப்பால் விளையாடும் விளையாட்டுகளை தவிர்த்து தொடுதிரை ஆன்லைன் விளையாட்டிற்கு அடிமையாகி விட்டார்களோ என்று தோன்றுகிறது. ஏதோ பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் கேம் என்று விளையாட்டுக்களை விளையாடுகிறார்கள். இதனால் அவர்களுடைய மூளை மனநிலை பாதிக்கப்படுகிறது, தலைவலி மன அழுத்தம் போன்ற நோய்களுமே வருகிறது. அதே நேரத்தில் வெளி விளையாட்டுகளை விளையாட போதிய இடம் இல்லையா? நகர்ப்புறங்களின் வளர்ச்சி, விளைநிலங்களாக கம்பி வேலிகளாக மாறியதால் வந்த விளைவா? நிறைய தனியான மைதானங்கள் வந்தாலும் கூட அதில் பொருளாதார சிக்கல் ஏற்படுவதால் மாணவர்களால் தொடர்ந்து விளையாடுவது தடையாகி போகிறதோ என்றும் தோன்றுகிறது. இன்று நாம் பேசவிருக்கும் தலைப்பு இன்றைய தலைமுறை

இனரிடையே விளையாட்டிற்கு ஆர்வம் குறைந்ததற்கு இன்றைய தலைமுறையினரிடையே விளையாட்டு ஆர்வம் குறைந்ததற்கு காரணம் செல்போன் பயன்பாடா அல்லது இட நெருக்கடியா, ஆன்லைன் கேம்ஸா அல்லது இடப்பற்றாக்குறையா, என்ன காரணங்கள் மாணவர்களுடைய விளையாட்டின் ஆர்வத்தை குறைக்கிறது? நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை வரவேற்று இங்கே நான் விஜயபிரியா. உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய அழியுங்கள் 9787701078 என்ற சோனா வானொலியின் நிலைய எண்ணிற்கு. முயற்சி செய்து கொண்டே இருங்கள், அழைப்பினை பிடிக்க தயாராகி கொண்டே இருங்கள். பாடல்களை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம். இது சோனா வானொலி 107.8 சமுதாய வானொலி.

0: SS Academy பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.

0: சேலம் மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் கான்டாக்ட் 9362626809.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
3: என்னடா?
2: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
3: அப்படின்ற?
2: ஆமா,
3: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
2: ஆமா,
3: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
2: ஏன் சாப்பிட மாட்டாரு?
3: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
4: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒரு

ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்ரம் ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்ரம் ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாக நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க, குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு.

0: அவருக்கு கேட்க கூட ஆசையா இருக்கு. ஆனா சுப்புராம ஐயர் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப கம்மியா வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்துல குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்துல ஒரு ஏமாற்றம் வந்து இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க, குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனா அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பாக்குறாரு. அதுல ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்கு. ஆனா அந்த பாயாசம் தனக்கு முழுமையா கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறைய சாப்பிடணும்னு ஆசை, ஆனா கம்மியா தான் வைக்கிறாரு அவரு. ஆனாலும் அந்த பாத்திரத்துல இன்னும் நிறைய மிச்சம் இருக்கு. அதனால அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும் போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்துல சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்ப அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்றாங்க. அப்ப அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது, எனக்கு இன்னும் நிறைய அந்த பாயசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, ஆனா அது இப்ப குப்பைக்கு தான் போகுது, இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்ப அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: நேரம் மதியம் 1:23 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். எடுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு, இன்றைய தலைமுறையினர் இடையே விளையாட்டு ஆர்வம் குறைந்ததற்கு காரணம் செல்போன் பயன்பாடா அல்லது இட நெருக்கடியா? இந்தியா முழுவதுமே இன்று தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. யாருடைய பெயர்ல இந்த தினம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1905 August 29 உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த இந்திய ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தியான் சந்த் அவர்களுடைய பிறந்த நாளை தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடி வருகிறோம். இவர் ஒலிம்பிக்ல இந்திய அணி தொடர்ந்து 3 தங்கம் வெல்ல கை கொடுத்திருக்கிறார். 1928, 1932, 1936 இந்த 3 தொடர்ந்து 3 தங்கம் வெல்ல கை கொடுத்திருக்கிறார். இவருடைய பெயர்ல தான் விளையாட்டுடைய உயர்ந்த விருதான மேஜர் தியான் சந்த் கேல் ரத்ன விருது வழங்கப்பட்டும் வருகிறது. ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? ஒருத்தருடைய பிறந்த நாளை நம்ம விளையாட்டு தினமாக கொண்டாடுறோம், அவருடைய பெயர்லேயே நாம் விளையாட்டுக்கான உயரிய விருதையும் நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது, அவர் அந்த துறையில் எந்த அளவுக்கு உழைத்திருக்கிறார், விளையாடி இருக்கிறார் அப்படின்றத தான் நம்முடைய காமிக்கிறது. இப்போது இணைப்பில் ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க, அவங்கக்கிட்ட நாம் பேசிடலாம். இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு, இன்றைய தலைமுறையினரிடையே விளையாட்டு ஆர்வம் குறைந்ததற்கு காரணம் செல்போன் பயன்பாடா அல்லது இட நெருக்கடியா? வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கோங்க.
6: வணக்கம்மா, நான் ருக்மணி அம்மா தாதக்கப்பட்டியில இருந்து பேசுறேன்.
5: வணக்கம்மா.

0: வணக்கம் பாட்டி, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் சன்னி, நல்லா இருக்கோம்.
0: சரிங்க பாட்டி, நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
1: செல்போனோ குழந்தைங்க அந்த வெளியில போய் பாதுகாப்போட விளையாடுற மாதிரி இருக்கும். அதுக்காகவே செல்ல கொடுத்து கொடுத்து சாப்பிட வைக்கிறது, தூங்க வைக்கிறது, விளையாட வைக்கிறது, வீட்டுக்குள்ளயே விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி செல்போன் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல இங்க வெளியில பாத்தீங்கன்னா இடமே கிடையாது, பத்தடி கண்டுதான் ரோடு போட்டிருக்கு. ரோடுல இந்த எதிரில இருக்கிறவன் ரெண்டு அடி, இந்த இருக்கிறவன் ரெண்டு அடி, நடப்பாதைக்குத்தான் வழி இருக்குது. அந்த பத்தி கிண்டி சாண்டல் விளையாட்டா விளையாட முடியுமா? முடியாது. அதாவது கோழி கொண்டு விளையாண்டாலும் குறுக்க மரத்தையும் ஆளுங்க வருவாங்க, விளையாட முடியாது. அதே போல பிளே கிரவுண்ட் ஒண்ணு வச்சிருப்பாங்க, பிளே கிரவுண்ட்லயும் அபார்ட்மெண்ட் மாதிரி வீடு கட்டி கட்டி கட்டி அதையும் வரை கூட்டாடுறாங்க. அதனால இடமே கிடையாது, அது டவுன்ல எல்லாம் இடமே கிடையாது. நடக்கிறது கூட ஒதுங்கி நின்றுதான் ஒண்ணு நடக்கணும், அந்த அளவுக்கு இருக்குது. அதனால விளையாடுறதுக்கும் இடம் கிடையாது, குழந்தைங்க வந்து அந்த ரோட்ல நடக்கிறதுக்கும் பாதுகாப்பு கிடையாது. எல்லாம் வண்டியில வரும்போது பற்று, குழந்தை நடக்கும்போது வண்டிக்கு இது பற்றுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிறாங்க பெற்றோர்கள்.
0: ஓகே பாட்டி,
1: அதனால செல்ல கொடுத்துட்டு செல்ல கொடுத்து பாதுகாப்பா வீட்டுல வச்சிட்டு இருக்கிறாங்க.
0: ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க. இன்றைய தலைமுறையினிடையே விளையாட்டு ஆர்வம் குறைந்ததற்கு காரணம் இரண்டுமே தான் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி பாட்டி, இணைப்புல இணைந்ததற்கு. இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 9787770107 என்ற சோனா வானொலியின் நிலைய எண்ணிற்கு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நேரம் மதியம் 1:34 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். உலகத்தில் இந்தியா, அதாவது உலகின் விளையாட்டு வல்லரசாக இந்தியாவை உருவாக்க நம்மளுடைய நாட்டு பிரதமர் அவர்களுமே விருப்பப்படுறாங்க. இதற்காக பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டும் இருக்கின்றன. 2018 ஜனவரி 31 கேலோ இந்தியா துவங்கப்பட்டது. முதல்ல பள்ளி அளவில் இந்த போட்டிகள் நடந்தது. அதற்கப்புறமாக கேலோ இந்தியா யூத், கேலோ இந்தியா பல்கலை, கேலோ இந்தியா பாரா, கடைசியாக கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டு என பல்வேறு பிரிவுகளில் இந்தியா முழுவதும் போட்டிகள் நடத்தப்பட்டும் வருகின்றன. இன்னைக்கு நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு, இன்றைய தலைமுறையினரிடையே விளையாட்டு ஆர்வம் குறைந்ததற்கு காரணம் செல்ஃபோன் பயன்பாடா அல்லது இட நெருக்கடியா அப்படின்னு தான் நாம் பேசிகிட்டே இருக்கும். ஒரு வகையில் இட நெருக்கடி நம்மளுடைய கடைசியாக வந்த நேய சொன்ன மாதிரி தான், இட நெருக்கடி அப்படின்றது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா நகரங்களில் நகரமயமாக்கப்படக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் சாலைகளில் நிறைய வாகனங்கள் வந்துகிட்டே இருக்கும் பொழுது நம்மளால குழந்தைகளை வெளியே விட முடியல. எந்த ஒரு விளையாட்டையுமே வெளியே விளையாடுறதுக்கு நம்மளால் அனுமதிக்கப்பட முடியல. விளையாட்டு மைதானங்கள் இதற்காக இருந்தாலும் கூட டர்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய விளையாட்டு மைதானங்கள் இப்பொழுது உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய தனியார் விளையாட்டு மைதானங்களுமே இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்ஜ் பண்ணி விளையாடுறோம். இதனால் சில நடுத்தர மக்களுக்கு, நடுத்தர வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த பொருளாதார பற்றாக்குறை அப்படின்றதும் ஏற்படுது. ஏன்னா தினமுமே 1 மணி நேரத்துக்கு இவ்வளோன்னு சொல்லி சார்ஜ் பண்ணி அவங்களால விளையாடுறதுக்கு பெற்றோர்களால் காசு கொடுக்க முடியாத சூழ்நிலையும் இருக்குது. இதனால் குழந்தைகள் விளையாட்டில் அந்த ஆர்வம் காட்டாமல் செல்ஃபோனையே அதிகம் விளையாடுறாங்களோ, இதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இந்த செல்போனுக்கு ஆன்லைன் கேமுக்கு அடிக்ட் ஆகுறதுனால நிறைய பிரச்சனைகளும் வருது. அதை பற்றியும் நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் இணைஞ்சிட்டாங்க. அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். உங்க பேர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கோங்க.
2: தொகுப்பாளர் விஜயபிரியா அவர்களுக்கும் நம்ம நேயருக்கும் நண்பர்கள் திருப்பூர் மாவட்டம் மூணு ஆதவன்.
1: ஆதவனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நானும்
1: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு டாபிக்ல நம்ம பேசிடலாம். இன்றைய தலைமுறையினரிடையே விளையாட்டு ஆர்வம் குறைந்ததற்கு காரணம் செல்போன் பயன்பாடா அல்லது இட நெருக்கடியா?
2: நீங்க சொல்றது ரெண்டையும் கேட்டுட்டேன். ஆனா இந்த இளைஞர்களுக்கு நீங்க சொன்னீங்களே, தனியார் இதுல எல்லாம் பணம் கொடுத்து விளையாடுறதுக்கு இடம் கத்துக்க வேண்டி இருக்குன்னா அவங்க பெற்றோர்களால பணம் செலுத்த முடியாதனால இருக்கும்னு சொல்றீங்க. அதனால அது ஒரு வகையில் இடப்பட கிராமங்கள்ல அப்படி பணம் கட்டி ஃப்ரீயா இருக்கிற இடங்கள்ல பயிரான விளையாடுக்கு போன ஒரு அளவுக்கு இடங்கள்ல இருக்குது. ஆனா ஏன் தலைமுறையினருக்கு விளையாட்டுல ஆர்வம் குறைஞ்சது அப்படின்னு
1: கேட்டீங்கன்னா,
2: செல்போன் பயன் கொரோனா டைத்துல செல்போன் பயன்பாடு வந்து படிக்கிறவங்களுக்குல படிப்பு படிச்சா மாதிரி கொண்டாந்தாங்கல்ல, அதுல இருந்து என்ன பண்ணிட்டேன் எப்பவும் பாருங்க. தலைமுறையினர் ஒரு இது இருக்குன்னா அதுல இருக்க நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுறணும். இவங்க என்ன பண்ணாங்க, அது வர ஆரம்பிச்சுல அத நேரம் போக மீதி நேரம் போற எல்லா இளைஞர்களுமே இப்போ மொத்தமா அது செல்போன் விளையாட்டுகள், அது வேணாங்க இந்த பப்ஜி அந்த விளையாட்டு, அது மாதிரி மத நேரம் இடையில எல்லாம் வந்து அதுல பணத்தை எத்தனை பேர் துவைச்சாங்க தெரியுங்களா? இளைஞர்களே அப்படி பண்ணாங்க, வீட்டுல இருக்க பெற்றோர்கள் அதோட இப்படி எல்லாம் வந்தது அவங்களுக்கு. அப்புறம் அப்படி வரையில செல்போன் அதிகமா இந்த ருக்மணி பாட்டி சொன்னாங்களே, அவங்க அனுபவம் அனுபவம் பேசு. அவங்க கையில கொடுக்கூடாது அதிகமா போயிடுச்சு, குழந்தையா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆனா குழந்தைய அதை பார்த்துதான் அழுகாம இருக்கு குடுத்து பாக்குறாங்க, அதே தவறு.
1: கண்டிப்பா
2: பாரதிய சொன்னபடி ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது
1: பாப்பா,
2: காலை எழுந்தவுடன் படிப்பு
1: பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு,
2: மாலை முழுதும் விளையாட்டு அப்படின்னு வந்துனாட்ட இளைஞர்களுக்கும் இளைஞர் இளைஞர்னா ஆண் பெண்கள் எல்லாமே
1: நினைக்கிறோம்,
2: ரொம்ப வலுவா இருக்கும்ல,
1: அதுக்காக
2: செலுத்தணும். கைபேசியில விளையாடுறது குறைக்கணும் அந்த கைபேசியில அந்த விளையாட்டு விளையாட வேண்டாம், உடம்புக்கு விளையாடுங்க. இதுக்கு இளைஞர்களுடைய ரொம்ப
1: நன்றிங்க இணைப்புல இணைந்ததற்கு. தலைமுறையினரிடையே விளையாட்டு ஆர்வம் குறைந்ததுக்கு காரணம் செல்போன் பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மூலனூர்ல இருந்து ஆதவரண்ணா சொல்லியிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 9787701078 என்ற சோனா வானொலியின் நிலைய எண்ணிற்கு. பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்து இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: நேரம் மதியம் 1:43 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, இன்றைய தலைமுறையினரிடையே விளையாட்டு ஆர்வம் குறைந்ததற்கு காரணம் செல்போன் பயன்பாடா அல்லது இட நெருக்கடியா? மாணவர்கள் அதிகமாக ஆன்லைன் கேமுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. இதனால் அவங்களுக்கு கோபம், மன அழுத்தம், சில சமயங்களில் தற்கொலை முயற்சிக்கு கூட செஞ்சுக்கிறதுக்கு தயாராகவும் இருக்கிறாங்க. இதற்காக அரசாங்கமும் சரி, சில சட்டங்கள் அல்லது அந்த விளையாட்டிற்கு தடைகளுமே விதிக்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு மாணவர் ஆன்லைன் கேமுக்கு விளையாடுறாங்க அப்படின்னா அதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது அவர்களுடைய பெற்றோர்கள் தான். ஏன்னா மொபைல கொடுக்கிறது யாரு? கண்டிப்பாக இல்லாதது யாருடைய தவறு? குழந்தைக்கு அதிக செல்லம் கொடுப்பது யாருடைய தவறு? கண்டிக்க வேண்டிய விஷயங்களில் கண்டிக்காமல் விட்டது யாருடைய பொறுப்பு? வெளி விளையாட்டுகளை விளையாட அனுமதிக்காததும் யாருடைய பொறுப்பு? வெயிலில் விளையாடாத, எங்கேயும் போகாத, வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்றது ஒரு குழந்தையின் மீது உள்ள அக்கறை, பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாலும் கூட நல்ல விஷயங்களுக்கு குழந்தைகளை வெளியில் அனுப்ப அனுமதிக்கலாம் தானே. கபடி, ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட், பேட்மிண்டன், ஹாக்கி, கோகோ இப்படியான விளையாட்டுகளில் மாவட்ட அளவிலான, மாநில அளவிலான, தேசிய அளவிலான போட்டிகள் எல்லாமே நடைபெறுகிறது. அதிகமாக அதற்கு விளையாடுறதுக்கும் நாம் குழந்தைகளை அனுப்பலாம். ஸ்போர்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்கலாம். அனுமதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இன்றைய தலைமுறையினரிடையே விளையாட்டு ஆர்வம் குறைந்ததற்கு காரணம் செல்போன் பயன்பாடா அல்லது இட நெருக்கடியா? இந்த தலைப்பில் பேசுறதுக்காக இப்போ நம்மிடையே ஒரு நேயர் இணைச்சிட்டாங்க. அவங்க கிட்ட நாம பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் பார்மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
3: வணக்கம் சந்திரசேகர் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன காரணமா இருக்கு?
4: மெயினா வந்து செல்போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான்ப்பா நிறைய பேர் வீடியோ கேம்ஸ் அப்படிங்கறத விளையாடுறாங்க, செல்போன்ல வீடியோ பாக்குறாங்க. செல்போன்ல ஒரு தனி உலகம்னு அதையே காலையில இருந்து வச்சு அதையே கட்டிட்டு இருக்கிறாங்க. வெளியில இடம் அப்படிங்கறது இருக்கதான் செய்யறது. நிறைய இடங்கள்ல ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு இடம் அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீடு வந்து இண்டிவிஜுவல் ஹோம் இருக்குன்னா ஸ்ட்ரீட்டே இருக்கு அமைதியா, அங்கேயும் பசங்க நினைச்சா விளையாடலாம். அந்த இடவசதி அப்படிங்கறது நிறைய இடங்கள்ல இருக்கு. இருந்தாலும் அந்த இளைஞர்கள் கிட்ட, அந்த பசங்க கிட்ட எல்லாம் அந்த செல்போன் அப்படிங்கிற ஒரு மோகம் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி வீடியோ கேம்ஸ் உட்கார்ந்து விளையாடுறாங்க, செல்போன்லயே நிறைய இன்பில்ட் கேம்ஸ் அப்படிங்கறது வருது, அதை விளையாடுறாங்க. அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு அப்படின்ட்டுன்னு அதையே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பேரண்ட்ஸ் வந்து சொல்லணும், பசங்க வந்து வீட்லயே உட்காந்து இப்ப பேரண்ட் வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்கன்னா போ உட்காந்து விளையாடாத, வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓடி ஆடி விளையாடு, அப்பதான் உன்னுடைய உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டுன்னு ஊக்குவிக்கணும். அதனால இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த செல்போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த சின்ன பசங்களை ஆட்கொண்டிருக்கிறதுனால இளையவர்களை வந்து வெளியில போக விடாம அதுலயே கட்டி வச்சிருக்கு. அந்த செல்போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்ல அப்படின்னா குழந்தைங்க நிச்சயமாக இன்னும் அதிக ஆர்வம் கொண்டு நிறைய கேம்ஸ் அப்படிங்கறத விளையாடுவாங்க அப்படின்ட்டு நான் கருதுறேன்ப்பா.
3: ஓகே, ரொம்ப நன்றிங்கண்ணா. செல்போன் பயன்பாடு தான் அதுக்கு காரணமா இருக்கு ஆர்வம் குறைஞ்சதுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆனா இட பற்றாக்குறை அப்படின்றதும் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ல எல்லாம் விளையாடும் பொழுது நீங்க இங்க விளையாடாதீங்க, இங்க பால் வருது, இங்க இந்த மாதிரி உடஞ்சு போகுது, இதனால பல பிரச்சனைகள் வருதுனால நீ அந்த மாதிரி சண்டைக்கு எல்லாம் போக கூடாது, சண்டை எல்லாம் வருது, அதனால நீங்க வந்து விளையாடாத அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க.
4: இருக்கு இருக்கு, ஆனா அது வந்து ஒரு 20-30% தான் இருக்குப்பா. பசங்க தங்களுக்கு தானே செல்போனை வச்சுக்கிட்டு அதனாலதான் விளையாடாம இருக்காங்க அப்படின்ட்டு தோணுதுப்பா.
3: ஓகே, ஒரு அதிகப்படியான சதவீதம் பாத்தீங்கன்னா செல்போன் பயன்பாடுதான் அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
4: உலகத்துல சும்மா பழைய காலம் மாதிரியே ஹாப்பியா இருக்கும், அதெல்லாம் நடக்காத காரியம். இதனால பசங்க போய் வெளியில விளையாடட்டும், அதுதான் நல்லது.
3: ரொம்ப நன்றிங்கண்ணா, இணைப்புல நெஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி அண்ணா. நன்றி நன்றி. இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்குங்க. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 9787770178 என்ற சோனா வானொலியுடைய நிலைய எண்ணிற்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விளையாட்டில் சாதனை பண்ணியிருக்காங்க. சிலம்பரசன் கபடி போட்டியில் பார்த்தீங்கன்னா சர்வதேச தேசிய போட்டிகளில் சிறந்த செயல்பாடு காரணமாக அர்ஜுனா விருது பெற்று சாதனை படைத்திருக்கார். தங்கவேலு மாரியப்பன் பாரா தடகளத்தில் இந்த ஆண்டு 2026 பதக்கத்தை வென்றிருக்கிறாங்க. 2026 சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிகழ்வில் தமிழ்நாடு அரசுடைய உயரிய ஊக்கத்தொகை மற்றும் கௌரவ பட்டமும் பெற்றிருக்கிறாங்க. வீரர் வீராங்கனைகளில் பார்த்தீங்கன்னா செஸ் சதுரங்க போட்டியில் குகேஷ், பிரக்யானந்தா, அதுக்கப்புறமா டேபிள் டென்னிஸ் போட்டியில் சத்யன் ஞானசேகரன், தடகளத்தில் ஆரோக்கிய ராஜு, முப்படை பிரிவில் முப்படை தாண்டுதலில் பார்த்தீங்கன்னா பிரவீன் சித்ரவேல், அதே செஸ் பயிற்சிக்காக கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஆர் பி ரமேஷ் அவர்கள், ஹாக்கிக்காக பார்த்தீங்கன்னா எஸ் சுப்பிரமணியம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விருதுகள் எல்லாமே பெற்றிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலுமே சிறந்து விளங்குறவர்களுக்கு அவங்கள ஊக்குவிக்கும் விதமாக அவங்களுக்கு ஊக்கத்தொகை, அது மட்டும் இல்லாமல் விருதுகள் எல்லாமே வழங்கப்பட்டும் வருகிறது. ஒரு குழந்தைய சிறந்த மாணவனாக இளைஞனாக விளையாட்டு துறையிலும் சிறந்து விளங்குறதுக்கு அவங்கள நாம் படிப்பு மட்டும் இல்லாமல் விளையாட்டு துறையிலும் நாம் சாதனை படைக்க அனுப்பணும். ஏன்னா புத்தக புழுக்களாக மட்டும் இல்லாமல் ஒரு மாணவன் எந்த விளையாட்டில் ஆர்வம் காட்டுறான் அப்படின்னா அதுக்காக அவனுக்கு தனி முக்கியத்துவம் கொடுத்து அந்த துறையில் நிறைய விளையாட்டுக்கள், எந்தெந்த விளையாட்டுக்கள் அவனுக்கு பிடிக்குதோ, ரெண்டு மூணு விளையாட்டில் அவனை ஜாயின் பண்ணிவிட்டு அவன் எதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறான் அப்படின்றத, ஒரு பொண்ணோ பையனோங்க எந்த விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ஆசிரியரா ஒரு பெற்றோரா எதில் ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் மேலும் மேலும் மேலும் அவங்க விளையாடுறதுக்கு நாம் ஊக்கப்படுத்தணும். ஏன்னா இந்த ஆன்லைன் கேம்ஸால் நிறைய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் வந்துட்டு பருமன் ஏற்படுகிறது, மன அழுத்தம் ஏற்படுகிறது, நிறைய தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அறிவு அப்படின்றது ஒரு மாதிரி ஒரு அந்த ஆன்லைன் கேம்குள்ளாரே இருக்கிறனால அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா அது அந்த நேரத்துக்கான டைம் பாஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இருந்தேன்னு விளையாடுவாங்க. இதெல்லாம் விளையாடுறதுனால இது ஒரு டைம் பாஸ் மாதிரி இருக்குமே தவிர இதனால் அவங்களுக்கு பெருசாக வெற்றி அப்படின்றது கிடைக்குமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது கிடைக்காது. போட்டிகள் அப்படின்றது சர்வதேச அளவில், மாநில அளவில், மாவட்ட அளவில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லையே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போவாங்க, அங்கேயே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்களே மாநில மாவட்ட அளவில் நீங்கள் எந்த அளவுக்கு விளையாடுறீங்களோ கூட்டிகிட்டு போகிறதுக்கான பள்ளிகள் நிறையவே இருக்கும். விளையாட்டு துறையில் விளையாட்டுக்காக நிறைய கேம்ப்புமே நடத்துகிறாங்க, நிறைய மைதானங்கள் இருக்குது, அங்கே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கும் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என்னதான் விளை நிலங்கள் வந்துட்டு பிளாட்டாக மாறினாலும், கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டு இருந்தாலும், விளையாடுறதுக்கான இடங்கள் இல்லாவிட்டாலும் கூட நிறைய இடங்கள் வந்துட்டு அதையும் தாண்டி விளையாடுறதுக்கு இடங்கள் இருக்க செய்து அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி விளையாட்டுக்கான மைதானமாக அமைத்து விளையாட்டு மைதானங்களும் நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயுமே இந்த நம்ம சேலத்தில் பார்த்திங்கன்னா காந்தி ஸ்டேடியம் இருக்குது, அங்கே விளையாடுறதுக்கான டைம் எல்லாமே ஒதுக்குறாங்க. அங்கே நம்மளோட குழந்தைங்களுக்காக பெற்றோர்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். யாரா இங்கேருந்து 6 மணிக்கு கூட்டிகிட்டு போகிறது, யார் மதியானம் கூட்டிகிட்டு போகிறது, யார் ஈவினிங் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் சங்கடப்படாமல் டைம் எடுத்து நாம் வந்து டைம் ஒதுக்காமல் இருந்துட்டோம் அப்படின்னா குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். அதனால் பெற்றோர்கள் முக்கியமான பங்கு குழந்தைகளுக்காக நம்ம ஒதுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலை தொடர்ந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். இது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நேரம் மதியம் 1:55 ஆகியாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, இன்றைய தலைமுறையினரிடையே விளையாட்டு ஆர்வம் குறைந்ததற்கு காரணம் செல்போன் பயன்பாடா அல்லது இட நெருக்கடியா? இட நெருக்கடி அப்படின்னு சொல்றது மைதானங்கள் இடங்கள் வந்துட்டு குறைவாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செல்போன் பயன்பாட்டால் விளையாட வேண்டும்

அப்படின்ற ஆர்வத்தையும் மனப்பான்மையுமே நமக்கு குறைக்கிறது. ஏன்னா செல்ஃபோன் பயன்பாட்டால் இந்த மாதிரி ஷார்ட் ரீல்ஸ் பார்க்குறாங்க, சின்ன சின்ன வீடியோ கேம்ஸ்லாம் பார்க்குறாங்க. இதனால் டைம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு போகிறதே, நேரம் போகிறதே தெரியாமல் அப்படியே அடிக்ட் ஆகி ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம் ஆனாலும் சாப்பிடாம கூட அவங்க ஆன்லைன் கேம்ஸு விளையாடிட்டே இருக்காங்க. இதனால் அவங்களுடைய மென்டல் வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்படுது, மனநலன் வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்படுது. அதே மாதிரி இட நெருக்கடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, விளையாடணும் அப்படின்னு நினச்சாலும் கூட அதற்கான வாய்ப்பையும் சூழலையும் சில இடங்களில் தடுக்கவும் செய்கிறது அப்படின்னும் சொல்லலாம். விளையாட்டுகள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியில் போய் பேட் பிடிச்சி தான் விளையாடணும் அப்படின்னு கூட கிடையாது. இப்போ உங்கள் ஊரில் வந்துட்டு விளையாடுறதுக்கு சரியான இடம் இல்லை அப்படின்னா, நீங்கள் இன்டோர் கேம்ஸாக பார்த்தீங்கன்னா செஸ்ஸு, கேரம் இந்த மாதிரியான விளையாட்டுகளையும் நாம் விளையாடுறதுக்கு குழந்தைங்களை அனுமதிக்கணும். இந்த ரெண்டையுமே தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகரித்து வரக்கூடிய கல்வி மற்றும் பணி அழுத்தமும் கூட இளைஞர்களுக்கு இந்த விளையாட்டு நேரத்தை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த விளையாட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி தான். இப்போ விளையாட்டை தாண்டி நிறைய பேர் சிங்கிங் போவாங்க, டான்சிங் போவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஒரு ஹோம்ஒர்க் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் பொழுது சில நேரங்களில் சில குழந்தைகளால் அதையும் மேனேஜ் பண்ண முடியாமல் இதையும் மேனேஜ் பண்ண முடியாமல் ஏதோ ஒன்றை வந்துட்டு அவங்க ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இதுவும் ஒரு விதத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த செல்ஃபோன் பயன்பாடு பார்த்தீங்கன்னா விளையாடுவதற்கான ஆர்வத்தை வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னாலும் கூட, இட நெருக்கடி விளையாடுவதற்கான வாய்ப்பையும் ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு மாணவனுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். விளையாட்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வெளி விளையாட்டுகளை விளையாடுறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு உடல் உழைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. ஏன்னா உடல் உழைப்பு தேவைப்படக்கூடிய இடத்துல அவங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. ஏன்னா வேர்வை சிந்தி ஒரு விவசாயி விளைக்கும் பொழுது அவங்களுடைய உடல் எந்த அளவுக்கு திடகாத்திரமாக இருக்கிறதோ அதே மாதிரி விளையாட்டுகள் ஓடி ஆடி விளையாடும் பொழுது, நண்பர்களோடு சேர்ந்து விளையாடும் பொழுது ஒரு அவங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு குழுக்குள்ளார ஒரு நண்பர்கள் கிட்டார ஒரு இணக்கமான நட்பு உறவு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் விளையாட்டில் சில நுட்பங்களை அவங்களால கற்றுக்க முடியுது. ஏன்னா ஒரு மாணவர் ஒரு மாதிரியான டேலண்ட்ல இருப்பாங்க, இன்னொரு மாணவர் அதே விளையாட்டில் வேற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த விளையாட்டில் எப்படி விளையாடணும் அப்படின்ற நுட்பங்களை அவங்களால கற்றுக்கொள்ள முடிகிறது. இதுவே ஆன்லைன் கேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அங்கே சுடுறாங்க, இங்கே சுடுறாங்க, டே ஆடுறா, டே ஓடுறா அப்படின்னு நிறைய பேர் கத்தி ஒரு இந்த ஃப்ரீ ஃபயர் கேம்லாம் சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய விளையாட்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவேல் இந்த மாதிரியான கேம்லாம் தடை செய்யப்பட்டு இருக்குது. ஆனாலும் அந்த கேம்ஸ்லாம் விளையாடும் பொழுது நிறைய மாணவர்கள் தற்கொலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அதையும் நம்மளால் கண்கூடாக நம்ம பார்த்த ஒரு விஷயம் இல்லைங்களா. இந்த மாதிரி ஆன்லைன் கேம் வந்துட்டு நம்ம மன உளைச்சலை தான் ஏற்படுத்துது. அதுவே உடல் உழைப்பால் ஓடி ஆடி விளையாடும் பொழுது, இல்லை உட்கார்ந்து கொண்டே செஸ்ஸு இந்த கேரம் விளையாடும் பொழுது மூளை வளர்ச்சியை நமக்கு இன்னும் இன்னும் அதிகப்படுத்துகிறது. அதனால் இட நெருக்கடி ஒரு பொருட்டாக ஒரு காரணமாக இருந்தாலும் கூட அதையும் தாண்டி வேறு எந்த இடங்கள் நமக்கு பக்கமாக இருக்குது, அந்த இடத்துல குழந்தைகளை நாம் அனுப்பி பெற்றோர்கள் கூடவே இருந்து அவங்களுக்காக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நாம் எந்த விதத்திலும் கெட்டுப்போகவே மாட்டோம். ஏன்னா குழந்தைகளுடைய எதிர்காலம் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானதும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கேலோ இந்தியா இந்த மாதிரியான விளையாட்டுகளால் நிறைய மாணவர்கள் பயனடைகிறாங்க. ஏன்னா நிறைய உமன்ஸாக இருக்கட்டும் மென்ஸாக இருக்கட்டும் விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டி நிறைய அவங்க வெற்றி பெறவும் செய்கிறாங்க. 2030 கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் காமன்வெல்த் அகமதாபாத்தில் நடக்கிறது. 2036 முதன்முறையாக இந்திய மண்ணில் ஒலிம்பிக் நடத்துறதுக்கான முயற்சிகளையும் அதுக்கான முயற்சியுமே நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஈட்டி எறிதலில் பார்த்தீங்கன்னா தங்கம் வென்ற நீரவ் சோப்ரா, சிந்து, தமிழகத்துடைய பிரஜானந்தா, அந்த செஸ் விளையாட்டில் தமிழகத்துடைய பிரஜானந்தா, குகேஷ், திவ்யா, துப்பாக்கி சுடுதலில் மனுபாகர் இவங்க எல்லாருமே சாதிச்சிருக்காங்க. அடுத்து ஆசிய விளையாட்டில் செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை நடக்கக்கூடிய அந்த போட்டிகளில் பதக்கங்களை வெல்லவும் தயாராக நிறைய விளையாட்டு வீரர்கள் ஆர்வம் காட்டி பயிற்சி எல்லாமே எடுத்துகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நீங்களுமே உங்களுடைய குழந்தைகளை செல்போன் பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு நிறைய வழிவகை செலுத்தணும். ஏன்னா செல்போன் பயன்பாடு அப்படின்றது நம்ம முன்ன சொன்ன மாதிரியே மூளை வளர்ச்சியை பாதிக்கிறது, மன அழுத்தத்திற்கு அவங்க ஆளாகிறாங்க. அதனால இன்டோர் கேம்ஸ்லேயே நிறைய போட்டிகள் நடக்கக்கூடிய அந்த செஸ் போன்ற போட்டிகளில் அவங்க அந்த கலந்துக்க வைங்க. நிறைய அவுட்டோர் கேம்ஸில் நீங்கள் நிறைய அவங்கள அனுமதிக்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தலைமுறை இடையே இன்னைக்கு நேயர்கள் கலந்து பேசினதுல இருந்து

நம்ம கண்கூடாக பார்க்கப்படுகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃபோன் பயன்பாடு தான். அதனால் செல்ஃபோன் பயன்பாட்டை குறைச்சி வெளி விளையாட்டுக்களை உடல் உழைப்பால் மூளை உழைப்பால் விளையாடக்கூடிய விளையாட்டுகளுக்கு ஆர்வம் காட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லது என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு நல்லதொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜயபிரியா. நன்றி நேயர்களே.

நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான பல விஷயங்களை தினமுமே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படி இன்றைக்கும் வந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அப்படி முதல் விஷயமாக என்ன விஷயத்தை பேச போகிறோம் அப்படின்னா, பருவமழை காலம், அதாவது பருவமழை காலத்தை தாண்டி இப்போ மழை காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. ரொம்ப நல்லா மழை வந்துட்டுருக்கு அப்பப்போ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மழை நிறைய பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத தாண்டி இந்த மழை காலத்தில் தான் நிறைய காய்ச்சல்கள் வந்து வர ஆரம்பிக்கும். மூளை காய்ச்சல், டெங்கு, மலேரியா, இது வந்து குழந்தைகள், பெரியவங்க, அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ இந்த டைமில் தண்ணீர் தான் எளிதாக அந்த மாசுபாட்டையும் தொற்று கிருமிகளையும் வந்து பரப்பக்கூடிய ஒரு விஷயமாக வந்திருக்கும். ஸோ இந்த மழை காலத்தில் நம்ம தண்ணீர் எடுத்துக்கும் போது நம்ம தண்ணீர் வந்து அதிகமாக மாசுபடுறதுனால அதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம குடிக்கிறது இந்த தொற்று கிருமிகளை அழிக்கிறதுக்கு உதவும். தண்ணீரை அப்படியே வந்து குடிக்காமல் காய்ச்சி வடிகட்டி குடிக்கிறது மழை காலத்தில் இந்த நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள், அவங்க வந்து சத்தான உணவை கடைபிடிக்கிறது அவங்களுக்கும் அதே நேரத்தில் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக மழைக்காலங்களில் கர்ப்பிணி பெண்களுக்கு இயல்பாகவே அந்த நோய் எதிர்ப்பு வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ மழைக்காலங்களில் அது இன்னும் கம்மியாகலாம். அதே மாதிரி பருவமழை காலங்களில் பல நோய்கள் வந்து வரும். அதனால் அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை அவங்க வந்து எடுத்துக்கணும். நல்ல ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கர்ப்பிணி பெண்கள் ஃபாலோ பண்ணணும் மழை காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி குழந்தைகள், வயதானவர்கள், இந்த மழை அதிகமாக இருக்கிற சமயத்தில் வெளியிலலாம் குழந்தைகள் அதிகமாக சாப்பிடணுன்ட்டு விருப்பப்படுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பானிபூரி, காளான், அந்த மாதிரி. ஸோ அந்த மழை காலத்தில் அந்த ஒரு சமயத்தில் மட்டும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ மற்ற டைமில் வந்து அவங்க விருப்பப்படுறதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது குழந்தைங்களுக்கு மட்டுமே இல்லை, பெரியவங்களுக்கும். ஸோ அதனால் அந்த மழைக்காலங்களில் தொற்று நோய்கள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை வந்து தவிர்க்கணும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் மட்டுமே இல்லாமல், பெரியவங்க மட்டுமே இல்லாமல், எல்லாருமே நார்மலாக தண்ணி வந்து நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா அதை நல்லா கொதிக்க வச்சு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து இந்த மழை காலத்தில் நோய்கள்லாம் வராமல் நம்மளை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த தண்ணியினால தான் அந்த நோய்கள் வந்து பரவும். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து சுட வச்சு குடிச்சிட்டோம்னாலே போதும். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363 26 2809.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால அந்த சிலை யாரும் அகற்றல. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு

0: வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடயே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த எங்களோடு அந்த ரவுண்டான நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன், ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம், ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
1: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்க ஜாகிர் பெரிய மோட்டோர்ல இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
2: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
3: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
2: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
3: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
2: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
3: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
2: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
4: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
5: டெக் குரு நிகழ்ச்சி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை தொடர்ச்சியா. இப்போ எலும்புகள் ஆரோக்கியம் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய எலும்புகள் ஆரோக்கியம் நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட அந்த எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு மெயினாக தேவையானது என்ன அப்படின்னா கால்சியம் சத்து, அதுக்கப்புறம் வைட்டமின் டி. குறிப்பாக வைட்டமின் டி நம்ம வந்து சூரிய ஒளியிலிருந்து பெற முடியும். அதே மாதிரி எக்கு எடுத்துக்கிட்டால் அதிலருந்து கிடைக்கும். சில வகை மீன்களில் இருக்குது, சால்மன், மத்தி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மீன்கள்லையும் கால்சியம் அதுக்கப்புறம் வைட்டமின் டி ரெண்டுமே வந்து இருக்குது. அதே மாதிரி வெஜிடேரியன்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கலாம் இந்த வைட்டமின் டி அப்படின்னா, பாதாம் எடுத்துக்கலாம், வால்நட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக கால்சியம் இருக்கிற ஒன்று. அதே மாதிரி மெக்னீசியம் அப்புறம் இன்னும் சில சத்துக்களும் வந்து இதில் இருக்குங்க. தொடர்ச்சியாக வேறு என்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து மருத்துவர் சிவராச்சார் அணிஞ்சிருக்கிறாங்க, அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு மெயினாக வந்து கால்சியம் சொல்லுவாங்க சார். இப்போ கால்சியம் அப்படின்னா மில்க்கு. இப்போ பால் வந்து எடுத்துக்கிறவங்களுக்கு அந்த கால்சியம் வந்து முழுமையாக கிடைச்சிருங்க சார். ஒருவேளை பால் எடுத்துக்க முடியாத இருக்கிறவங்க, பால் வந்து பிடிக்காதவங்க வேறு எந்தெந்த உணவுகளை வந்து எடுத்துக்கலாம் சார்? இப்போ எலும்புகள் ஆரோக்கியத்துக்கு எந்த மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுவாங்க சார்?
2: உணவுங்கிறது பார்த்திங்கன்னா இப்போது பால் சம்மந்தமான பொருட்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது. பட் ரீசன்ட் டேஸாக வந்து பால்ங்கிறது பார்த்தா நிறைய பேர் அதில் மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறதுனால பால் நிறைய பேர் எடுத்துக்கிறத தவிர்க்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பால் ப்ராடக்ட்ஸ், அதாவது தயிர் அந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து பொதுவாக இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 200-300 mg அளவுக்கு கால்சியமுக்கான இது இருக்குது. அதை தவிர இதில் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட், இது பாதாமில் நிறையா இருக்குது. எள்ளில் நம்ம பயன்படுத்துகிற எள்ளில் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நாட்டு இதுலன்னு பார்த்தா ராகி அந்த இதிலெல்லாம் அதிகமாக இருக்குது. ஜென்ரலாக நம்ம அந்த மில்க் ப்ராடக்ட்ஸுங்கிறது சாப்பிட்ருக்காங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை மில்க் ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்லன்னா கிரீன் லீஃபி வெஜ், அதாவது பச்சை காய்கறி கீரை வகைகள் இதிலெல்லாம் வந்து கால்சியம் நிறையா இருக்குது.
1: கண்டிப்பாங்க சார். அதாவது பாலை தவிர மற்ற எந்த உணவுகளில் கால்சியம் இருக்குது? நிறைய பேர் வந்து அந்த லாக்டோப் சகிப்புத்தன்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்களாம் பால் எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு நேச்சுரலாகவே பால் வந்து பிடிக்காது. ஸோ அவங்க வந்து வேறு எப்படி கால்சியம் தேவையை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?

உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: இயந்திரம் வரை அனைத்தின் தாகத்தையும் தணிப்பது தண்ணீரே. அத்தகைய நீரை பாதுகாப்பதே நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: கேட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. தொடர்ச்சியாக மனம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசிட்டே இருப்போம் இந்த ஒரு டைம்ல. அதாவது அனோரெக்சியா நெர்வோசா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இருக்குதுங்க. தமிழில் உண்ணல் மறுப்பு மனநோய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இல்லாட்டி உடல் எடை குறித்த தீவிர பயக்குறைபாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மனநோய், இல்லாட்டி ஒரு விதமான ஒரு பயம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இது வந்து உணவு அதற்கப்புறம் உடல் எடை சார்ந்த ஒரு தீவிரமான மனநல பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் ஈட்டிங் டிசார்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நார்மலாக ஸ்லிம்மாக வந்து இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உடல் எடை அதிகரிச்சிருமோ, நம்ம வந்து குண்டாயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் அவங்க வந்து சாப்பிட்ற அளவை ரொம்ப கம்மி பண்ணிவிடுவாங்க. இதுவும் குறிப்பாக இது இளம் பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனோரெக்சியா நெர்வோசா அப்படின்ற இந்த ஒரு பிரச்சனை. இதற்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தா அனோரெக்சியாவால் பாதிக்கப்பட்ட யங்ஸ்டர்ஸ் அவங்க வந்து சில மனரீதியாக சில மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும். அதில் முக்கியமான ஒன்று உணவை தவிர்க்கிறது. அதாவது பசியாக இருந்தாலும் நம்ம குண்டாயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப கம்மியாக மட்டும் சாப்பிடுவாங்க. எடை குறைத்த ஒரு பயம், அதாவது எடை குறித்த ஒரு பயம், உடல் எடை அதிகரிக்கிறத பற்றி எப்பயுமே அவங்க வந்து நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க எப்பயும் போல் நார்மலாக இருப்பாங்க. இது வந்து ஒரு விதமான பயம் தான், இல்லாத ஒன்று இருக்கிறதா நினச்சிக்கிற ஒரு பயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கண்ணாடியில் பார்க்கும்போது அவங்க நார்மலாக ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தால் கூட ரொம்ப குண்டாக இருக்கிறதா அவங்க வந்து நினச்சிப்பாங்க. இதெல்லாம் இந்த பிரச்சனையோட ஒரு அறிகுறியாக வந்திருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப அதிகமாக தீவிரமான உடற்பயிற்சியில் ஈடுபடுவாங்க. ஒருவேளை நம்ம குண்டாகிட்டே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் கூட வரலாம். இதற்கான காரணம் அப்படின்னா எந்த ஒரு காரணத்தினாலையும் இது வந்து வரலை. சமூக காரணி, மனநல காரணி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனட்டிக்ஸ், இந்த ரீசன்னாலையும் இது வந்து வரலாம். இதற்கான சிகிச்சை அப்படின்றது மனநல மருத்துவரை போய் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது இதை கேட்கும்போதே இதற்கான சிம்டம்ஸ்லாம் வந்து ரெகுலராக இருக்கவங்களுக்கு வந்து தெரியும். ஒருவேளை இது இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மனநல மருத்துவர் ஆலோசனை வந்து பெறலாம். இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பற்கள் வலி, அதாவது பற்கள் வலி அப்படின்றது இப்போ சொத்தை பற்கள்னால ஒரு வலி வருது அப்படின்னா கூட, இப்போ எல்லா நாட்களுமே வந்து அந்த சொத்தைப்பல் இருக்குது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் வந்து அந்த வலி அப்படின்றது இருக்கும். ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒரு முறையோ இல்லை ஒரு மந்த்துக்கு ஒரு முறையோ அந்த வலி அப்படின்றது வரும். ஸோ இது எதனால் வருது அப்படின்னா, நம்மளோட அந்த பற்களில் நம்ம சாப்பிட்ற உணவுகள், அந்த உணவு துகள்கள் மாட்டிக்கிச்சு அப்படின்னாலும், அந்த துவாரங்களில் மாட்டிக்கிச்சு அப்படின்னாலும் இந்த பல் வலி வரும். அந்த நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டு பற்கள் வலி வந்து வரும். அதே நேரத்தில் நம்ம சாப்பிட்ற உணவுகள் ரொம்ப கடினமான உணவுகளாக இருந்தது, சொத்தை பற்கள் இருக்கும்போது அதிலேயே வந்து நம்ம வந்து ரொம்ப கடினமான வந்து மெல்றோம் அப்படின்றப்ப அப்பயும் வந்து இந்த பல் வலி அப்படின்றது வரலாம். அதே நேரத்தில் அந்த காலநிலை, அதாவது குளிர்ந்த காற்று, அதாவது பனி மாதிரிலாம் இருக்கும்போது, மழை ரொம்ப அதிகமாக வரும்போது அந்த இடமே வந்து ஒரு கூலிங்காக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த சமயத்தில் கூட அந்த பற்கள் வலி வந்து வரலாம். ஏன் அந்த ஒரு சமயத்தில் வருது அப்படின்னா, அந்த குளிர் காற்று என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பற்களோட அந்த எனாமலை வந்து

0: சுருக்கும், அதே மாதிரி ஈறுகளை வந்து சுருக்கும். அதனால் அந்த ஒரு டைமில் அந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டு பற்கள் வலி வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம கூட பிரியதர்ஷினி அப்படின்ற ஒரு அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா திடீர்னு வந்து இந்த பற்கள் வலி வருது, இப்போ ஒரு மெடிக்கல் போயிட்டு டேப்லெட் வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஹாஸ்பிட்டல் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன், அப்போ வந்து வீட்லேயே எப்படிங்கா இந்த பல் வலியை குணப்படுத்த முடியும்?
1: பல்வலிக்கு வந்து ஒரு சிறந்த ட்ரீட்மெண்ட்டாக கண்டங்கத்திரி பழம் இருக்குது. அந்த பழத்தை நன்றாக காய வைத்து பொடி செய்து எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு நல்ல கத்தி நல்ல நெருப்பில் காட்டி நல்ல பழுத்து ரொம்ப ஹீட்டாக இருக்கணும். அப்படி ஹீட்டாக இருக்குள்ள எடுத்து வச்சு அந்த கண்டங்கத்திரி பொடியோடு சிறிது வேப்பெண்ணெய் கலந்து நாம் புகை பிடிக்கும் போது கண்ணை மூடிக்கணும். நம்ம வாயை திறந்து அப்படி புகை பிடிக்கும் போது நம்ம பல்வெளி எல்லாம் அந்த கிருமிகள் எல்லாம் இறந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு தொட்டாங்குச்சி அந்த கண் பகுதி வந்து ஒரு பக்கம் மட்டும் ஹோல் போட்டு நம்ம வாயை வச்சுட்டாவே அந்த புகை வாயில போனுச்சுனாவே அந்த கசப்பு தன்மை எல்லாம் போகிறதுனால நம்ம இந்த பல்ல கூடிய கிருமிகள் எல்லாம் இறந்துடும். இது நல்ல ட்ரீட்மெண்ட், நானே ட்ரை பண்ணிருக்கிறேன், யூஸ் பண்ணி பாருங்க.
0: கண்டிப்பாங்கக்கா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

பெருமிர சேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்குகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த மாதம் முழுவதுமே இந்த நேரத்தில் நம்ம உணவு முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு உணவு முறை, அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் கேட்டால் எல்லாருக்கும் ஷாக்காக இருக்கும். ஸோ என்ன நாகராஜ் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். அதாவது மல்லிகை பூ இருக்கு இல்லைங்களா, அந்த காலத்தில் இந்த மல்லிகை பூவை பல பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுத்திட்டு வந்தாங்க. என்ன நாகராஜ், மல்லிகை பூ அப்படின்னாலே தலையில் பெண்கள் வச்சுக்குவாங்க, அதே மாதிரி வாசனை வர்றதுக்காக நிறைய இடங்களில் சும்மா வைப்பாங்க, சாமி கூட வைப்பாங்க, வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. மல்லிகைப்பூ செண்டுலாம் வந்து இருக்கும், அது வந்து பெண்கள் வந்து வாங்கி பயன்படுத்துவாங்க. ஆனால் இது என்ன புதுசாக இருக்குது, இதில் என்ன மருத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது பல மருத்துவ நன்மைகள் இருக்காங்க. அதாவது மல்லிகைப்பூ எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு கூட பயன்படுத்தி வந்திருக்காங்களாம். அதாவது இப்போ வெளியிலலாம் உணவு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு அந்த வயிற்றில் பூச்சி தொல்லை இருக்கும். ஸோ அந்த வயிற்றில் பூச்சி தொல்லை இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க, சருமத்தில் வெள்ளை திட்டுகள் வந்து இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, 4 மல்லிகைப்பூவை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து அவங்க குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் வந்து இறக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த அறிகுறிகள் இருக்கிறவங்க மட்டுமே இல்லாமல் பொதுவாக அடிக்கடி நிறைய விஷயங்கள் காரமான உணவுகள் சாப்பிட்றவங்க, வெளியில் சாப்பிட்றவங்க இந்த ஒரு தண்ணீரை வந்து அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி மல்லிகை பூக்களை நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி காகிதம் போல் ஆனதும் அதை வந்து அரைச்சி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு தினமும் தண்ணீரில் கலந்து குடிச்சிட்டா சிறுநீரக கற்கள் வந்து தானாக கரையும் அப்படின்னும் வந்து மருத்துவர்கள், அதாவது பழைய ஒரு வைத்திய முறைகள் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க மல்லிகை பூக்கள் ஒரு 1-2 பிச்சு அவங்க வந்து அதை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நோய் சக்தி அதிகமாகும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு மருத்துவ நன்மைகள் இந்த மல்லிகைப்பூவில் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி வந்திருக்கலாம், மல்லிகைப்பூ தலையில் வைக்கிற பூ, அந்த பூவில் என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்வி அதாவது மனசில் வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ அவங்களுமே வந்து இந்த ஒரு விஷயத்தை ஆரோக்கியத்துக்காக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு, அந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவோம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியா கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால் கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட. இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு திவாக்கரையன் கூட ஆரம்பத்தில் என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான சாமியான ஏஐ வெப்சைட் உங்கள்கிட்ட சொல்கிறதாக கொண்டு வந்திருக்க மக்களே. இந்த ஏஐ வெப்சைட் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோ எடிட்டிங் இல்லை வந்து வீடியோ எடிட்டிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த ஒரு சூப்பரான ஏஐ வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, use.ai அப்படிங்கிறது அதோட பேர். இந்த இமேஜ் எடிட்டிங்க்கெலாம் வந்து நீங்கள் பெருசாக ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட் இருந்தால் போதும், உங்களால் ஈஸியாக உங்களோட ஃபோட்டோவை வேறு லெவல் எடிட் பண்ணிக்க முடியும். இதில் இருக்க இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி எடிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் உங்கள் இமேஜை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், அதே இமேஜை ப்ராம்ப்டை வச்சும் எடிட் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே டைப் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் த இமேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜில் நீங்கள் அந்த இடத்துல ப்ராம்ப்டை நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ராம்ப்டை டைப் பண்ணதுக்கப்புறம் அதோட கேட்டகரி எப்படி வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் அங்கே செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை எனக்கு அப்படிலாம் இல்லை, எதுனாலும் ஓகே அப்படின்னா நன்னுன்னு கொடுத்துருங்க. இல்லைனா கார்ட்டூனிஸ்டிக்காக வேணுமா, அனிமி கேரக்டர் மாதிரி வேணுமா, டிஜிட்டல் ஆர்ட் மாதிரி வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ரேஷியோவையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். 1:1 ரேஷியோவில் வேணும், இல்லை ஒயிட் ஸ்க்ரீன் மாதிரி 16:9 வேணும் அப்படிங்கிற மாதிரி அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட மாடல், எந்த மாடலை யூஸ் பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும். இங்கே வந்து GPT இமேஜ் மாடல்னு ஒன்று இருக்குது, நானோ பனானா கூகுளோட மாடல் இருக்குது, இந்த மாதிரி நிறையா மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், ஒரு ஹை குவாலிட்டியில் ஒரு சூப்பரான ஒரு இமேஜ் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும். அந்த இமேஜை நீங்கள் திரும்ப ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த சோஷியல் மீடியா க்ரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து நிறைய ஏஐ இமேஜஸ் தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான இமேஜ் வேணும் அப்படிங்கிறப்ப use.ai அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க அது வாக்கரனுடன். இன்றைக்கி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத பாடலுக்கு பிறகு கேட்கலாம்.

0: என் பேர் விகாஸ் ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பே சிவம்.
1: உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS Ceramics. டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அதை நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும். சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங், அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில். JDS Ceramics, டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். பார் கான்டாக்ட் 9362 6809.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மனமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்க

0: அவரு, ஆனாலும் அந்த பாத்திரத்துல இன்னும் நிறைய மிச்சம் இருக்கு. அதனால அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும் போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்துல சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதுலாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்ப அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்றாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது, எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது, இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்க, இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் சோனா எஃப்எம் டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 பாடலுக்கு அப்புறம் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்குறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்மார்ட் கேஜெட் உங்கள்கிட்ட சொல்கிறதாக கொண்டு வந்திருக்கேன் மக்களே. இப்போ நிறைய பேர் வந்து இந்த இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற பழக்கம்லாம் இருக்கும். இப்போலாம் வயர்டு இயர்ஃபோன்ஸ் போய் திரும்ப ப்ளூடூத் நெக் பேண்ட் வந்து இயர்பட்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் ப்ளூடூத் நெக் பேண்ட் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சாலே எப்போ பார்த்தாலும் நான் ஒரு 1000 ரூபா 1500 ரூபா 2000 ரூபா அந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருக்குது. அதுக்கு கம்மியாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 300 ரூபாயில் சூப்பரான ஒரு நெக் பேண்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த நெக் பேண்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது கேட்டலாமா? இந்த நெக் பேண்டோட பேர் வந்து அரோமா அப்படிங்கிறது தான் இதோட பேர். அரோமா MB120 அப்படிங்கிறது தான் அதோட பேர். இது பல கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதோட தற்போதைய விலை வந்து 300 ரூபீஸ் 300 ரூபாயாக இருக்குது. சரி, இதில் அப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்க்கற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு ரப்பர் நெக் கொடுத்து முன்னாடி மேக்னெட்டிக் பட்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஒயரும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா லைஃப் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த நெக் பேண்டில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த டிரைவர் தான் 12 mm ஆடியோ டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி 12 mm ஆடியோ டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கனால என்ன இது பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான சவுண்ட் குவாலிட்டியை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கேம் விளாட்றப்பையும் சரி, படம் பார்க்குறப்பையும் சரி, இல்லை நீங்கள் பாட்டு கேட்குறப்பையும் ஒரு செமையான சவுண்ட் குவாலிட்டியை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதில் எக்ஸ்ட்ரா பேஸ் எஃபெக்ட்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதை தாண்டி இதில் நிறையா

அப்படின்னு தோணுச்சுனா வாங்கி யூஸ் பண்ணுங்க மக்களே. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க துவாகரனுடன். உங்களுக்காக வேற லெவல் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டுலாம் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: வேண்டிய காரியம் சிதறும். சிந்திய நீர்த்துளியை சேமிக்காவிட்டால் வீணாய் போகும். சிந்தாமல் சிதறாமல் தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி. இது வாக்கரேனுடன். இப்போ ஒரு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் கேட்டிருப்பீங்க, அந்த பாடல் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். புது புது பாடல்கள், தனித்துவமான பாடல்கள், இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் கேட்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நம்ம சோனா எஃப்எம்ல இந்த பாடல்கள்லாம் போடுற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதில் ஏதோ ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாட்டோட ஃபீட்பேக்ஸ் நீங்கள் சோனா எஃப்எம்க்கு ஷேர் பண்ணலாம். 9787-7107-8 அதாவது 9787-7017-8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லலாம். மக்களே, மெசேஜ் பண்ணுறப்ப மறக்காமல் பேர், ஊர் பேர், பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் நம்ம ஆன்லைன் மோசடிகள், இணையதள மோசடிகள்லேருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்வது அப்படிங்கிறத நம்ம கேட்குற கேள்விக்கு தெளிவாக நமக்கு விளக்கத்தை கொடுக்கறதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து இணைஞ்சிருக்காரு டெக்குரு நிகழ்ச்சியில். செக்யூர் வேர்ல்ட்ஸோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சராக இருக்கக்கூடிய ஜெய் கணேஷ் லக்ஷ்மணன் சார் தான் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்ஸ்டாகிராமுன்னு இல்லை, பொதுவாகவே ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட்டோ இல்லை சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டோ பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் ஆகாமல் தடுக்கிறது, அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறது எப்படி சார்?
1: அப்போ நம்ம எப்படி ப்ரிவென்டாக இருக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். 2-step authentication உங்களோட மொபைல் டிவைஸ்க்கு போட்டு வச்சுக்கோங்க. எந்த ஆப்பாக இருக்கட்டும், யார் உங்களோட மொபைல் ஃபோனை ஆக்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஓடிபி வருதா, அவ்வளோதான். அதுவே ஒரு ஃபஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. ஈவன் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாலும் அவங்கக்கிட்ட உங்கள் பாஸ்வேர்ட்ஸு உங்களோட ஃப்ரெண்ட் பேஸை ஷேர் பண்ணாங்க, அது ஒரு மெயின். அதை தாண்டி எல்லாத்துக்குமே சேம் பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு யூனிக்கான பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது எப்படி இப்போ அப்போ நான் மறந்துட மாட்டேன்னா அப்படின்ற மாதிரி இஷ்யூ. நீங்கள் மறந்து ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் ஒரு புது பாஸ்வேர்ட் போடுறதே ஒரு தனி பேலன்ஸ் தான். ஏன்னா உங்களாலேயே உங்கள் பாஸ்வேர்டை மறக்க முடியும்னும் போது அந்தளவுக்கு அந்த பாஸ்வேர்ட் இருக்கா இருந்தாலே போதுமானது. அதை நீங்கள் தொடர்ந்து ஞாபகம் வச்சுக்கணுன்றதுலாம் மேட்டர் இல்லை. உங்களுக்கு அந்த ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும், ஆனால் அதில் வந்து உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு ரொம்ப டைட்டாக இருக்கணும். லைக் எப்படின்னா நான் ஒரு சிம்பிளாக ஒரு பாஸ்வேர்ட் போடுறேன். என்ன பாஸ்வேர்ட் அப்படின்னா இப்போ வந்து இப்போ சோனா டாட்டா எஃப்எம்னே எடுத்துக்கோமே, இப்போ நம்ம அதில் தானே பேசுகிறோம். ஸோ நம்ம அந்த சினாரியோஸே போகலாம். இப்போ சோனா .fm அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று ஆரம்பிக்கிறேன், ஓகேவா? அதுக்கு நான் என்ன மாதிரியான பாஸ்வேர்ட்ஸ்லாம் செக்யூர் பண்ணுவோம் அப்படின்னா சோனா அட்டு போட்டு ஒரு ஹேஷ்டாக் போட்டு fm.2102 அப்புறம் மறுபடியும் எதனா ஒரு இந்த மாதிரியான கோட்ஸ் கொடுக்கும்போது இது அண்டர்ஸ்டாண்டபிளாகவே இருக்காது. இது ரொம்ப மறக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம என்ன இப்போ பேசிக்காக இப்போ நம்ம சில பேர்லாம் இப்போ பார்க்குறோம், இப்போ சோனா அக்கௌண்ட் வேறு யாரும் ஓப்பன் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன், சோனா /2006 இப்படி பார்ப்போம், .2006
0: கரெக்டாக சொன்னீங்க சார். நாம் பாஸ்வேர்டை எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட அக்கௌண்ட்டும் வந்து சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அதனால் மக்களே, பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். கேட்டுட்ருக்க மக்கள், நீங்களும் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ் வந்து ரொம்ப பொறுப்பாக ஜாக்கிரதையாக பயன்படுத்துவீங்கன்னு நம்புகிறேன். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். இது பார்க்கறேன் கூட இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து இணைஞ்சு நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாரு. யார் அவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக்யூர் வேர்ல்ட்ஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மற்றும் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சராக இருக்கக்கூடிய ஜெய் கணேஷ் லக்ஷ்மணன் சார் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு. ரொம்ப நன்றி சார். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்களே, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், அதாவது டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்கேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறது சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம சோனா எஃப்எம்ல ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்கறீங்க, எல்லா பாட்டுமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கு. ஆனால் அதில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம் போகும், எந்த அண்ணா ஓட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை அனுப்ப வேண்டியது இருக்கும். சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்புங்க மக்களே. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பேர், இது மூணும் முக்கியம் சரிங்களா, அதெல்லாம் போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் எடுத்து வாக்கர் என்னோட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பாட்டு கேட்குறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், வீடியோ பார்க்குறதுக்கு, படம் பார்க்குறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், கேம் விளாட்றதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், உங்களோட டாஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு, ஃபோனை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு இந்த மாதிரி பல வகையான ஆப் வந்து ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குங்கிறதே உங்களில் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, அப்படி ஒரு ஆப் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆப்போட பெயர் 2D ஸ்மார்ட்டர் க்ளீனிங் அப்படிங்கிறது அதோட பேர், ஆப்போட பெயர். சரி, இந்த 2D ஸ்மார்ட்டர் க்ளீனிங் இந்த ஆப்பில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ க்ளீனிங் அப்படின்னு கேட்ட உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க, உங்கள் ஃபோனில் இருக்க ஃபைல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்புன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் கிடையாது, இது வந்து ஒரு டூடூ லிஸ்ட்டு. எதுக்குன்னா உங்களோட வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு டூடூ லிஸ்ட்டு தான் அது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா கிச்சன், லிவிங் ரூம், பாத்ரூம், பெட்ரூம், சில்ட்ரன்ஸ், பேஸ்மெண்ட்டு, லாண்ட்ரி, ஆஃபீஸுன்னு இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு இதுக்குள்ளே போயிட்டு உங்களோட டாஸ்க்கை நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ பெட்ரூம்னா கீழே தரையை க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அந்த ஜன்னலில் இருக்க அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் ஒரு டாஸ்க், இந்த ஒரு வேலையை நீங்கள் இதில் போட்டு எழுதி வச்சுக்கலாம். இது வந்து எதுக்காகனா நீங்கள் வேலையை முடித்தோடனே அதை சுத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிக் போட்டு அந்த டூடு லிஸ்ட்டுக்காக தான் இது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பே ஒரு மாதிரி கேமிஃபையாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டூடு லிஸ்ட்டு போடுற அந்த எப்பயுமே இருக்க ட்ரெடிஷ்னல் டூடு லிஸ்ட் மாதிரி இல்லாமல் நீங்கள் கேம் விளாடுற மாதிரியான ஒரு எஃபெக்டை கொடுக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் டீம் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் போடுற டூடு லிஸ்ட்டை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு மொபைலில் சிங்க் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ண உடனே அதை நீங்களே முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அதை டிக் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு அசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் இருக்க அந்த கிச்சன், லிவிங் ரூம் இதெல்லாம் இருக்குல்ல, அதையுமே உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஒரு ஆப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்போட பேர் 2D ஸ்மார்ட்டர் க்ளீனிங் அப்படிங்கிறது அதோட பேர். இது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. 10 லட்சத்துக்கும் மேலே மக்கள் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 27 MB தான் சைஸு. இதோட ரேட்டிங் 4.4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. உங்களுக்கு வேணும்னா ரிவ்யூஸில் ஒரு டைம் படித்து பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம்ல டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கிறேன். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக்குரு நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9

7 8 7 7 0 107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீக்கெண்ட்லாம் வந்தால் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயங்கர சந்தோஷமாக வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்கான பிளானில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீக்கெண்டை சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கி நம்மளை சுற்றி சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நம்ம ரெகுலராக என்ன பண்ணுவோம், இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்போம். ஸோ உங்ககிட்ட கேட்கறதுக்காக இன்றைக்கி ஒரு சூப்பரான கேள்வியை எடுத்து வச்சுருக்கிறேன். என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இப்போது மனுஷனாக பிறந்தா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு டேலண்ட் வந்து இருக்குங்க. ஸோ இன்றைக்கி என்ன கேள்வி கேட்க போகிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு சீக்ரெட்டான ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக வந்திருக்கேன். ஸோ கேள்வியை இன்னொரு டைம் உங்களுக்காக கேட்குறேன், உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கேன். ஸோ உங்களோட அந்த ஸ்பெஷல் டேலண்ட்டை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அதெல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே கேள்வியை என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, யாராவது என்னை எவ்வளோ வல்கராக திட்டாலும் சரி, இல்லைன்னா வந்துட்டு என்னை எவ்வளோ திட்டுறாங்களோ அப்போ நான் ரியாக்டே ஆக மாட்டேன். அதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் ரியாக்ட் ஆகுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக ஒரு சில சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் வந்து பண்ணுவேன். ஸோ இது எனக்குள்ளே இருக்கிற ஸ்பெஷலான டேலண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து சொல்லுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அதெல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363 26 2809.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த கொம்பரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தி அதனால அந்த சிலை யாரும் அகற்றல. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி

0: ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியா அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாம அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்கள்ல தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்க வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்க கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்க உறுதியா இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடயே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த கைது ரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினைச்சு அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி, அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: பாடா, மணி வேற 1 ஆயிடுச்சு, செம்ம பசி. இன்னைக்கு வேற வீட்டுல சிக்கன் வேற சமைச்சிருக்காங்க, ஒரு வெட்டு வெட்டிடலாம்.
4: தம்பி சரவணா, ஒரே ஒரு சின்ன டாஸ்க், அதை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு லஞ்சுக்கு போயிட.
3: ஓகே சார்.
5: என்ன சரவணா, 12 மணிக்கே சாப்பிட போயிருவ? இன்னைக்கு இன்னும் உட்காந்துருக்க?
3: அது ஒரு சின்ன டாஸ்க், அதை மட்டும் முடிச்சிட்டுனா சாப்பிட போயிருவேன்டா.
5: அப்படியா? சரி பாரு, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்.
6: 6.5 hours later.
3: அப்பா, ஒரு வழியா டாஸ்க முடிச்சாச்சு. சார் சார் சார், டாஸ்க முடிச்சிட்டேன், உங்களுக்கு பாருங்க அப்டேட் பண்ணிட்டேன்.
4: இருப்பா, செக் பண்ணிட்டு சொல்றேன் என்னன்ட்டு.
7: போன உடனே தட்ட எடுத்து வச்சு குழம்ப ஓபன் பண்ணி ஸ்பூன் எடுத்து கிண்டி விட்டு எடுத்து சாப்பிட்டா.
4: தம்பி ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு, அதை மட்டும் முடிச்சிட்டு போயிடேன்.
3: என்ன கரெக்ஷனா?
5: டேய், நீ என்ன சாப்பிட போலியா? கேண்டீனை மூடிட்டாங்க.
3: என்னது கேண்டீனை மூடிட்டாங்களா? முடிச்சு கொடுத்துரு முடிச்சு கொடுத்துருன்னு என்ன முடிச்சு விட்டீங்களேடா.
2: சோனா எஃப்எம் 107.8
0: இது வாலிப வயசு.
8: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்போட உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது மனுஷனாக பிறந்தா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்லாம் வந்துருக்கும். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட்னா நீங்கள் எதை சொல்வீங்க அப்படின்றது தாங்க இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்துருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க.

0: அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்றத நாம் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: இனிமையான மாலை வணக்கங்க குரு.
0: இனிமையான மாலை வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன். மேட்டூர் வட்டம் ஐயம்பதூர் கலைச்செல்வி, நீங்க எப்படி இருக்கீங்க? அங்குள்ள அனைவரும்
0: சூப்பரா இருக்கங்கக்கா.
1: உங்களுக்கு
0: தெரியாம நிறைய விஷயங்கள் இருக்குல்ல.
1: நிறைய இருக்கு. நான் வந்து எல்லாரோடய அன்பா இருப்பேன்.
0: சூப்பர்.
1: வானொலி கேக்கறதுக்கு முன்னாடி கோபம் நிறைய வரும் எனக்கு. அப்ப இருக்கிறது வேற, இப்ப இருக்கிறது வேற.
0: ஓகே, இப்ப எல்லாம் கோபத்தெல்லாம் குறைச்சிட்டு
1: இல்ல. இப்ப எல்லாம் வானொலி கேக்கறதுக்கு முன்னாடி கோபமா இருப்பேன், அதனாலும் கேர் பண்ணிக்க மாட்டேன், அந்த மாதிரி போயிட்டு இருப்பேன். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. கோவம் எல்லாம் விட்டுட்டு இப்ப நல்லா எல்லோரோடையும் ஒரு அன்பா பேசுறது.
0: சூப்பர் சூப்பர்.
1: அடுத்து கவிதையெல்லாம் எழுதுவேன்.
0: கவிதை எழுதுவீங்க?
1: குட்டி குட்டி கவிதைகள்லாம் எழுதுவேன்.
0: ஓகே, ஏதாவது ஒரு குட்டி கவிதை சொல்லுங்கக்கா.
1: குட்டி கவிதைனா இப்போதைக்கு இருக்க யோசிக்கிற ஒரே நிமிஷத்துல.
0: ஓகே ஓகே ஓகே.
1: உடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழிவிடும்.
0: சூப்பர்க்கா, சூப்பர், ரொம்ப சூப்பரா வந்துச்சு. பயங்கர மோட்டிவேஷனா இருக்குது. நீங்க சொன்னது ஆட்டோ பின்னாடி எழுதலாம் போல.
1: அப்புறம் முடிந்தால் முயற்சி செய், இல்லையே தவிர்ச்சி செய்.
0: சூப்பர் சூப்பர். இது பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒன்று.
1: இந்த மாதிரி குட்டி குட்டி நிறைய இருக்கு.
0: ஓகே ஓகே.
1: மூச்சு விடுவது மிக முக்கியம், முயற்சி செய்வது அதை விட மிக முக்கியம்.
0: சூப்பர் சூப்பர்க்கா.
1: என்னால முடிந்த உதவிகளை செய்வேன் பிறருக்கு.
0: ஓகே ஓகே.
1: பணம், பணம்ன்றது ஒரு அடுத்தபட்சம் தான். மத்த உதவிகள் நிறைய செய்வேன். பணத்திலயும் முடிஞ்ச அளவுக்கு பணத்திலயும் உதவி செய்வேன்.
0: ஓகே ஓகேக்கா.
1: அதை விட மற்ற உதவிகள்லாம் நிறைய செய்வேன். எங்காவது போகும் பொழுது தண்ணி வைப்புல சொட்டு சொட்டா போயிட்டு இருந்தா அதை சரியா நிறுத்திட்டு போவேன். வழியில ஏதாவது முள்ளு, ஏதாவது கண்ணாடி இந்த மாதிரி கடந்ததுன்னா அதை எடுத்து ஓரமா அப்புறப்படுத்தி விட்டு போவேன்.
0: ஓகே ஓகே.
1: குப்பைகள் எல்லாம் குப்பை தொட்டியில போட சொல்லுவேன் மத்தவங்கள.
0: ஓகே ஓகே.
1: மக்கும் குப்பை, மக்காத குப்பை அந்த மாதிரி தொட்டிகள்ல பிரிச்சு பிரிச்சு போற சொல்லிடுவேன் நானு. அப்புறம் பொது இடத்துல புகை பிடிச்சா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பேருந்து நிறுத்தம் அந்த மாதிரி இடங்கள்ல புகை பிடிச்சா நான் கேட்பேன், ஏங்க இப்படி நீங்க புகை பிடிக்கிறதுனால உங்களுக்கு கெடுதல் இல்லாம இங்க நிக்கிற எங்களுக்கும் கெடுதல் தான், இந்த காற்ற சுவாசிக்கிறதுனால எங்களுக்கும் கெடுதல் தான் அப்படின்ட்டு நான் எடுத்து சொல்லுவேன், அன்பா எடுத்து சொல்லுவேன்.
0: சூப்பர் சூப்பர்.
1: சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன் யார்கிட்டயும்.
0: ஓகே ஓகே. அதனால அன்பா ஹேண்டில்
1: பொது இடங்கள்ல எச்சிட்டு போனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பேருந்துல பயணம் பண்ணும் பொழுது அந்த மலை பிரதேசங்கள்ல பேருந்து ஜன்னல் ஓரத்துல உட்காந்துக்கிட்டு நல்லா மெலோடி சாங், அதுல நல்ல ஒரு இனிமையான பாடல் போட்டாங்கன்னா மென்மையான பாடல் அதை கேட்டுக்கிட்ட பேருந்துல பயணம் செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே ஓகே.
1: இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க குரு. நண்பர்களோட பேசுறது ரொம்ப பிடிக்கும். அறிவிப்பாளர்களோட பேசுறது ரொம்ப பிடிக்கும். நிகழ்ச்சியில பேசுறது ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே ஓகேக்கா.
1: தமிழை நேசிப்பேன், தாய் நாட்டை நேசிப்பேன், தாய் மண்ணை நேசிப்பேன், விவசாயிகளை நேசிப்பேன்.
0: போது போது லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு.
1: இந்த மாதிரி ஒரு மணி நேரமும் எனக்கே சரியா போயிடும், மற்ற நேர்களுக்கும் வழிவிட்டுலாம்.
0: ஓகே ஓகேக்கா, ரொம்ப சூப்பரா வந்து சொல்லிருந்தீங்க, ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
1: நன்றிங்க குரு. நம்ம நேர்களும் அருமையா சொல்லுவாங்க, என்னோட இன்னும் அருமையா சொல்லுவாங்க.
0: ஓகே ஓகே, நானும் வெயிட் பண்ணி கேக்குறேன் அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட்ஸ்.
1: நன்றிங்க குரு.
0: நன்றிக்கா நன்றிக்கா
1: நன்றிங்க நன்றிங்க.
0: மேட்டூர்லேருந்து நம்ம கலைச்செல்வி அக்கா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட்ஸை வந்து சொல்லியிருந்தாங்க. போதும் போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்திருந்தது. என்னென்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சமூக பொறுப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்திருந்ததா. இந்த அநியாயத்தை கண்டா பொங்கி எழுந்துருவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அன்பாக இருக்கிறது, இந்த ரசனை, அதை கவிதை எழுதுறது அப்படின்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது என்னோடய ஸ்பெஷல் டேலண்ட்டாக நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாரா? ஏன்
1: சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.
4: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
5: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
4: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
5: அம்மா, என்னதுமா இது?
4: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
5: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
4: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
5: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
4: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நான்கில் மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டாலும் நன்னீரின் அளவு 1%. அந்நன்னீரை சிக்கனமாய் பயன்படுத்துவதும் சேமிப்பதுமே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான தலைப்புல பேசிட்டு

0: என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்னா நீங்கள் எதை சொல்வீங்க அப்படின்றதாங்க இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது, ரேடியோவில் சொன்னும் போது ஒருத்தவங்க வந்து, நான் கண்டிப்பாக பேசி ஆகணும், என்னோடய டேலண்ட்டை நான் ஊருக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமாக நம்ம கூட ஒரு நேரன்னு சொல்ல முடியாது, நம்ம கூட ஒருத்தவங்க வந்து ஸ்பெஷல் பர்சன் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹாய்,
1: வணக்கம் குரு, எப்படி இருக்கீங்க?
0: ஹாய், சூப்பரா இருக்கேன்க்கா. அந்த மாசம் மாசம் அந்த பௌர்ணமிலாம் வரும்போது கரெக்டா வார வாரம் ஒரு ஷோக்கு வருவீங்க.
1: கரெக்டா வார வாரம் ரெண்டு வாரம் வந்துட்டு என்னை ஏமாத்திட்டீங்க, அதனால வந்துட்டு நான் வர முடியாம போயிடுச்சு. அதனால இந்த வாரம் வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். மக்களே வணக்கம்,
0: உங்களோட வருகைக்கு மிக்க நன்றி.
1: என்னை அழைத்ததற்கும் மிக்க நன்றி. டேலண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும், நான் ஸ்போர்ட்ஸ்ல டேலண்டா இருக்கேன், லாஸ்ட் காலெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கவிதையெல்லாம் எழுதுவேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய டேலண்ட். நான் அந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் நம்ம கிட்ட கிடையாதுங்க. எனக்கு இருக்கிற ஒரு டேலண்ட் அப்படின்னா, நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சைலண்டா இருப்பேன். இது வந்துட்டு ஒரு வகையான டேலண்ட் அப்படின்னு நான் அந்த லிஸ்ட்ல சேர்க்கிறேன். அது ஒரு பலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
0: எனக்கு டவுட், சைலண்ட் அப்படின்றது டேலண்ட்டுக்குள்ளே வரும்?
1: அதுதான் சொல்கிறேன்ல, அந்த சைலண்ட்ன்றதே எனக்கான ஒரு டேலண்ட்டாக நான் வந்துட்டு நினைக்கிறேன். ஏன்னா யாராச்சும் என்ன சண்டை போட்டான்னு வச்சுக்கோங்க, நான் டக்கு டக்குலாம் பேச மாட்டேன், அப்படியே அமைதி. எந்த ஒரு மாதம்னாலும் நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், அந்த அளவுக்கு அமைதியாக இருப்பேன். இது வந்துட்டு என்னுடைய ஸ்பெஷல் டேலண்ட் சொல்லுவேன். இன்னொரு டேலண்ட், இது வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் இன்னொரு டேலண்ட் ஒன்று காமெடியாக ஒன்று சொல்லட்டுமா? காமெடின்னு இல்லை, இதை நான் ரியலாகவே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். எப்பயாச்சும் ஒரு டைம் வந்துட்டு இந்த அடுப்புலலாம் சமயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒன்று தண்ணி காய வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு க்வெஸ்சன் மார்க் வந்து நிற்கும். எங்கள் வீட்டில் வந்துட்டு என் தம்பி சொல்லுவான், அம்மா நம்ம வீட்டில் நெருப்பே இல்லாமல் ஒருத்தவங்க சமைக்கிறாங்கம்மா, அது எப்படின்னே தெரியல மாதிரி, யாருன்னு சொல்லுமா? தெரியலையே யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாரு? எல்லாம் சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி சொல்லுமா, அது எப்படின்னு எனக்கும் தெரியலம்மா, நெருப்பே எரியாமல் சமைக்கிறான்னா அது உன் சின்ன பொண்ணு மட்டும்தான்மா, அந்த ஸ்பெஷல் டேலண்ட்லாம் அவளுக்கு மட்டும்தான்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை சொல்லுவாங்க. அது ஏன்னு எனக்கும் தெரியல. அப்படி என்ன சொல்கிறது, தக தக தகன்னு ஏறிட மாட்டேன், சும்மா சிம்பிளே இந்த சும்மா அந்த சீமா இருக்குச்சா, அது சின்ன சின்ன சன்னமா இருக்கும்ல, அந்த குச்சி மட்டும் சும்மா உடச்சு உடச்சு போட்டு எங்க அம்மா எல்லாம் திட்டுவாங்க, கொஞ்சம் அந்த பெரிய வரவை தான் எடுத்து வெய்ய, இதையே வச்சுக்கிட்டு எவ்வளவு என்ன நெருப்பே அங்க இல்ல பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்னமோ தெரியல, ஒரு கொஞ்ச நேரம் எரியும் டக்குன்னு அமையும், கொஞ்ச நேரம் எரியும் டக்குன்னு அமையும். இதை யோசிச்சு பார்த்தேன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நல்லா அடுப்பெறிஞ்சு சமைச்சாலே உன் சமையல சாப்பிட முடியாது, இது நெருப்பே இல்லாம சமைச்சிருக்கிறேன் நாங்க காலிதா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். சோ இது ஒரு வகையான ஒரு டேலண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் எப்படியோ ஒன்று அதை பண்ணி கொடுத்துருவேன்னு
0: வச்சுக்கோங்களே. தம்பிக்கு நெருப்பெரிய தான் டவுட்டு, எனக்கு நீங்கள் சமைக்கிறீங்களான்னு டவுட்டாக தான் இருக்குது.
1: இல்லைங்க, ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, பசிக்கு சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்டெல்லாம் நமக்கு வராது. பட் ஆனால் எங்கள் வீட்டில் என் தம்பியும் சரி என் அக்காவும் சரி செம டேஸ்ட்டாக சமைப்பாங்க, என் அப்பாவும் பயங்கரமாக சமைப்பாங்க.
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், நிஜமாலுமே சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க உங்களோட ஸ்பெஷல் டேலண்ட்டை. கேட்கவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நானும் எத்தனையோ டேலண்ட்டை கேள்விப்பட்டிருக்கேன், நான் இப்படி ஒரு டேலண்ட்டை கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ மக்களே நீங்களும் வந்து சொல்லணும், அதாவது உங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட்டை எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் என்னென்ன தெரிஞ்சுங்க. நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங்ஸ், அதாவது ருத்ராவோட ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு, அதுக்கப்புறமா மார்டின் காட்டஞ்சரோட பொட்டப்புள்ள வாசம் தேடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பாட்டு பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷலான டேலண்ட்னால் நீங்கள் எதை சொல்வீங்க அப்படின்றது தாங்க இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்துருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்து இணைப்பில் இருக்கிறாரு. ஸோ அவர் யாரு, அவரோட ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: அருமையா இருக்கிறேன், எந்த குறைபாடும் இல்லாம. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கிறேண்ணா.
6: பாத்தீங்கன்னாக்கா அதாவது டேலண்ட் எனக்கு தெரியாது, திறமை அப்படிதான் எனக்கு தெரியும். பார்த்தோம்னாக்கா இந்த பணத்துக்கு அடிமை ஆக மாட்டேன்.
2: சூப்பர்ணா.
6: எனக்கு 1,25,00,000 ரூபாய் பங்கு வந்தது, அப்பாவோட சொத்து. அந்த பணமே நான் வேணான்ட்டேன். சாப்பிடறதுக்கு என்ன கொடுத்தாலும் அதுக்கு நான் அடிமை. அதனால இந்த இப்ப 38 வருஷம் ஆகுது எனக்கு திருமணம் ஆகி. என்னுடைய மாமியார் கிட்ட வெறும் 8 ரூபாய் வாங்கியிருக்கிறேன். 5 ரூபாய் ஒண்ணு, 2 ரூபாய் ஒண்ணு, 1 ரூபாய் ஒண்ணு, வேற எதுவுமே நான் வாங்கினது கிடையாது. அதனால அதுதான் என்கிட்ட ஒரு திறமை இருக்கு. பார்த்தோம்னாக்கா நிறைய இருக்கு, இருந்தாலும் மற்ற சகோதர சகோதரி அதை சொல்லட்டும். இவ்வளவு கருத்து, நன்றி நன்றி நன்றி
2: நன்றிண்ணா நன்றிண்ணா. சென்னையில இருந்து நம்ம தாமோதர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவருகிட்ட இருக்கிற ஸ்பெஷலான டேலண்ட்டை நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதாவது இந்த பணத்துக்கு அடிமையாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. நிஜமாலுமே ஒரு சூப்பரான டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நம்ம தாமோதர் அண்ணா சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும், அதாவது உங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787070107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்ற நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் நிறைய விஷயங்கள் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பேசலாம்.

ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இப்போ நம்ம எல்லாருக்குமே தனித்தனியான தனித்துவமான டேலண்ட்ஸ்லாம் வந்திருக்கும், தனித்திறமைகள்லாம் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற தனித்துவமான திறமை என்ன, ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி, அதாவது உங்களோட தனித்திறமை, உங்களோட ஸ்பெஷல் டேலண்ட்டை என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070108 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நெய்யர் இணைப்பில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். பேசுறேன்
3: ருக்மணி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
3: ஆ, சாப்பிட்டேன். நீங்க? சூப்பர் சூப்பர். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட்னா நீங்க என்ன சொல்வீங்க?
4: என்கிட்ட சின்ன குழந்தையில இருந்த ஒரு அது பிறவிக்கணும் மாத்தாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு வேலைய செய்ய நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலைய ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணுவேன். இந்த வேலையை செஞ்சா முடியுமா, முடியாதா, நம்மளால முடியுமா, இதெல்லாம் யோசனை பண்ணிப்பேன். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது விடாமுயற்சியா பண்ணிட்டே இருந்து அத முடிச்சதாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். அதே மாதிரி முன்ன வச்ச கால பின்னால வைக்க மாட்டேன். முன்னால வச்சுட்டோம்னா அது நடக்கும்னு தெரிஞ்சா நான் அந்த கால பின்னாலையும் வைக்க மாட்டேன். ட்ரை பண்ணியாவது அந்த வேலையை முடிச்சிருவேன்.
3: சூப்பர் சூப்பர்.
4: இதுதான் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். அதே போலதான் இன்ன வரைக்கும் இவ்வளவு காலத்துக்கும் அப்படியேதான் செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா செய்யணும்னு நினைச்சுட்டேன்னு
3: முடிச்சிருவேன்.
4: பிள்ளைங்களும் கூட அதான் நான் சொல்லுவேன், இவன் ஒரு வேலையை முடிக்கணும்னு நினைச்சா முடிச்சிரு, பாத்தியோட நிறுத்தாத அப்படி இன்னும் சொல்லுவேன்.
3: சூப்பர் சூப்பர். அது தள்ளி போட கூடாது எந்த வேலையும்.
4: ஆமா, ட்ரை அண்ட் ட்ரை அகைன் யூ வில் சக்சீட் அட் லாஸ்ட். அந்த மாதிரி முயற்சி செஞ்சா முயற்சி திருவினையாக்கும்.
3: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
4: அதுதான் என்னோட தார மந்திரம், தார கை மந்திரம்.
3: சூப்பர் சூப்பர். இவ்வளவு சூப்பரா வந்து

0: நீங்க உங்களோட ஸ்பெஷல் டாலன்ட்.
1: சரி அதெல்லாம் போட்டு
0: பண்ணிடுவேன். தாதகா பட்டியல இருந்து நம்ம ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்றத ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, இப்போ வந்து வேலைகள்லாம் செய்கிற போது அவங்க வந்து எந்த வேலையும் பின்ன அடுத்ததாக பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிலாம் போட மாட்டாங்களாம், அதை அன்றைக்கே வந்து முடிச்சுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கேக் அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் முன் வச்ச கால பின் வைக்கிற பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ருக்மணி அம்மா மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க. நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. பாட்டை தொடர்ந்து இது வாலிப பேசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இப்போ நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட ஒரு மணி நேரம் எப்படி போனச்சுன்னே வந்து தெரில. ஸோ இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்ககிட்ட பேசுறதுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்னால் நீங்கள் எதை சொல்வீங்க அப்படின்றதாங்க இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோன எஃப்எம்மோட 9787 7078 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போது இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகரண்ணா, எப்படி இருக்கீங்க? வீக்கெண்ட் எப்படி போகுது?
1: நேத்து
0: சமமலண்ணா சேலம்ல. அங்க மழையா?
1: இங்க மழை இல்லப்பா, வெயில் தான். அங்க லைட்டா மழை பெஞ்சுதான்.
0: லைட்டா பெஞ்சிச்சு, ஒரு சில இடங்கள்ல ஹெவியாவும் பெஞ்சிச்சுனா. வேலூர்ல இருந்து நம்ம சந்திரசேகரண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்றத நம்ம கிட்ட அவ்வளோ அழகாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. கேக் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. ஸோ நம்ம சந்திரசேகரண்ணா மாதிரி நீங்களும் சொல்லணும், அதாவது உங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787 7078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சூப்பரான பேக் டு பேக்கில் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363 26 2809.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500099.
2: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மனமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க முந்திரி மிதக்க

0: ஏலக்காய் வாசம்லாம் தூக்க அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்ராம் ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்ராம் ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்ராம் ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்ராம் ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்ராம் ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
3: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
4: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 முதல் 7 வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: பாடா, மணி வேற 1 ஆயிடுச்சு, செம்ம பசி. இன்னைக்கு வேற வீட்டுல சிக்கன் வேற சமைச்சிருக்காங்க, ஒரு வெட்டு வெட்டிடலாம்.
6: தம்பி சரவணா, ஒரே ஒரு சின்ன டாஸ்க், அதை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு லஞ்சுக்கு போயிட.
5: ஓகே சார்.
7: என்ன சரவணா, 12 சாப்பிட போயிருவா? இன்னைக்கு இன்னும் உட்காந்துருக்க?
5: அது ஒரு சின்ன டாஸ்க், அதை மட்டும் முடிச்சிட்டுனா சாப்பிட போயிருவேன்டா.
7: அப்படியா? சரி பாரு, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்.
8: 6.5 hours later.
5: அப்பா, ஒரு வழியா டாஸ்க முடிச்சாச்சு. சார் சார் சார், டாஸ்க முடிச்சிட்டேன், உங்களுக்கு பாருங்க அப்டேட் பண்ணிட்டேன்.
6: இருப்பா, செக் பண்ணிட்டு சொல்றேன் என்னன்ட்டு.
9: போன உடனே தட்டை எடுத்து வச்சு குழம்பு ஓபன் பண்ணி ஸ்பூனை எடுத்து கிண்டி விட்டு எடுத்து சாப்பிட்டா.
6: தம்பி ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு, அதை மட்டும் முடிச்சிட்டு போயிட.
7: என்ன கரெக்ஷனா? டேய், நீ என்ன சாப்பிட போவலியா? கேண்டீனை மூடிட்டாங்க.
5: என்னது கேண்டீனை மூடிட்டாங்களா? முடிச்சு கொடுத்துரு முடிச்சு கொடுத்துருன்னு என்ன முடிச்சு விட்டீங்களேடா.
4: சோனா FM 107.8
10: இது வாலிப வயசு.
11: என்ன இது வாலிப வயசு?
12: இது வாலிப வயசு.

இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீக்கெண்ட் வேற வந்துருச்சு இல்லை. இந்த வீக்கெண்ட்லாம் வந்தாலே வெளியூரில் வேலை பார்க்குற நிறைய பேர் சொந்த ஊரை பார்க்கறதுக்கு, சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்காக அப்படியே வந்து இந்த ரெண்டு நாள் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அப்படி வரவங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான அப்டேட்டை எடுத்து வச்சிருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது அதான் முன்னாடி சொன்ன மாதிரி வீக்கெண்ட் டேஸு முகூர்த்தம் வேலை வந்துட்டுருக்குல்ல. ஸோ அந்த ஸ்பெஷலாக சேலத்துலேருந்து, அதாவது சேலம் கோட்டம் சார்பாக 200 ஸ்பெஷல் பஸ்ஸஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஊர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சேலத்துலேருந்து சென்னை, பெங்களூர், ஒசூர், கோவை, மதுரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முக்கிய நகரங்கள்லாம் இருக்குல்ல, அங்கேருந்து போகிறதுக்கு 200 ஸ்பெஷல் பஸ்ஸஸை ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாலுமே இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பயணிகள்லாம் கூட்ட நெரிசலில் வந்து போக வேணாம், ரொம்ப கம்ஃபர்ட்டாக வீட்டுக்கு போகணும், சேஃப்டியாக போகணும் அப்படின்றத நோக்கத்தினால ஸ்பெஷல் பஸ்ஸஸை ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வீட்டுக்கெல்லாம் போகிறீங்க இல்லை ஊர்லேருந்து சொந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வாங்க. ஸோ பஸ்ஸில் போகும்போது அங்கங்கே பார்க்க முடியுது, ஒரு சில பஸ்ஸஸில் மட்டும் படியில் தொங்கிட்டு போகிறதெல்லாம் வந்து பார்க்க முடியுது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அதே மாதிரி வானிலை மையமும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேலமை தாண்டி தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேலத்துலேயுமே இப்போ ரெகுலராக பார்க்க முடியுது, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயில் நல்லாவே அடிக்குது, அதுக்கப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஆக ஆக தான் மழை வர மாதிரியான சூழலே வந்திருக்கு. ஸோ நீங்கள் வெளியெல்லாம் போகிறீங்க அப்படின்னா எப்பயும் கொஞ்சம் சேஃப்டிக்காக ரெயின் கோட்டு கொடையெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. வண்டியில் போகிறவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க, அந்த தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துல அதிகமாக வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போயிட்டு வாங்க. என்ன தான் இருந்தாலும் நம்மளோட சேஃப்டி முக்கியம் இல்லை. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னொரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாரா? ஏன்
1: சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்து

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நிலைகளில் குப்பைகளை வீசாமல், கழிவுகளை கொட்டாமல், அசுத்தப்படுத்தாமல் நீரினை தூய்மையாக பாதுகாப்போம். தூய்மையான நீரையே பருகுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இப்போ நாம ஒரு சில விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது என்னங்க சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நாம பயங்கரமா ஷாக் ஆகும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல செம பேசு பொருளா போயிட்டு இருக்கு. ஸோ நடந்தது என்ன அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது திருவண்ணாமலையில ஒரு 16 வயசு சின்ன பையன், அந்த பையனுக்கு ரொம்ப நாளா வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க. அந்த வயிற்று வலி வந்து டெம்பரவரியாக ஸ்டாப் ஆனிச்சு, ஆனால் ஃபுல்லாக வந்து கியூர் ஆகலை. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து இல்லைங்க, அது வந்து சர்ஜரி பண்ணும், ஆப்ரேஷன் பண்ணும், ஆப்ரேஷன் பண்ணால் தான் வயிற்று வலி சரியாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்ஸுக்கு செம்ம ஒரு ஷாக்கு. என்ன அப்படின்னா அந்த பையனோட வயிற்றுக்குள்ளே என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த பையனோட வயிற்றுக்குள்ளே 25 நாணயங்கள், அதுக்கப்புறமா ஹேர் பின்னு, அதுக்கப்புறம் வந்து பெண்கள்லாம் போடுவாங்க அணிகலன்கள், அதாவது நகை மாதிரி ஒரு சில காஸ்மெட்டிக்ஸ்லாம் போடுவாங்கள, அந்த மாதிரிலாம் அந்த பையனோட வயிற்றுக்குள்ளே வந்து இருந்திருக்கு. அந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் முன்னாடி சின்ன வயசுலாம் இருக்கும்போது ஒன்று ஒன்றா முழுங்கியிருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போது அவருக்கு வயிற்று வழியாக வந்து அவர் வந்து பயங்கரமாக அவதிப்பட்டிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை பார்த்த டாக்டர்ஸ்லாம் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. என்னங்க இது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சம்பவம் அப்படின்றது சமூக வலைதளங்களில் சம பேச பொருளாக போயிட்டுருக்கு. இப்போது குழந்தைங்கள்லாம் சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கை கண்ணு முன்னாடி ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா அவங்க பாட்டுக்கு எடுத்து வாயில் தான் டேரெக்டாக வந்து வைப்பாங்க. ஸோ கரெக்டாக மானிட்டர் பண்ணி வளர்க்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமையாகவே வந்திருக்கு. ஸோ குழந்தைங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நீங்களும் கரெக்டாக மானிட்டர்லாம் பண்ணுங்கள். ஸோ பின்னாடி இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுல்ல. ஸோ அதை நீங்கள் என்றைக்குமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷலான டேலண்ட் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ், அதாவது தமிழ் நேசனோட அடி மதுரை பக்கம் போகிற புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு, அதுக்கப்புறமா அச்சு அஃபீஸலோட இல்தகா சையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பாட்டு பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்கு. கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நம்ம நேர்கள் கூட வந்து பேசணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டோம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர், அதாவது கிரியேட்டர் டீம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். யார் அவங்க?

0: அப்படின்னா சோனா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம வான்மதி சோனா இருக்காங்கல்ல, அவங்க அவங்களோட லைஃப் ஜேர்னி, அதாவது சோசியல் மீடியா லைஃப் ஜேர்னியை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வான்மதி சோனா சிஸ்டர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் சோனா லைஃப் ஸ்டைல் இந்த பேஜ்க்கான அந்த ஜேர்னி பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக இருக்குது சிஸ்டர். இப்போது சோசியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கண்டென்ட் ரைட்டிங்கில் இருக்கலாம், வீடியோ எடிட்டிங்கில் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கிரிப்டை டிசைன் பண்ணுறதுல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது?
1: அதான் கண்டென்ட் எழுதுறது ஒன்றா இருக்கும், அங்கே போய் பேசுறது ஒன்றா தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது, இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் எல்லாமே பண்ணுவோம்.
0: ஓகே ஓகே, புரியுது புரியுது. அதே மாதிரி நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் நிறைய ஃபீல்டு வந்து போயிருப்பீங்க, நிறைய கிரவுண்ட் லெவலில் இறங்கி வந்து வீடியோஸ்லாம் எடுத்திருப்பீங்க. அப்படி வீடியோ எடுக்க போகும்போது உங்களே வச்சு செஞ்ச தருணங்கள் ஏதாவது இருக்கா?
1: ஒரு கடை ப்ரமோஷனுக்கு தான் போயிருந்தோம். அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு எதுவுமே சொல்லலை, வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு எதுவுமே சொல்ல கிடையாது. ஃபஸ்ட் டைம் எல்லாம் பண்ணி அனுப்பினோம், இது முடியாது, எனக்கு திரும்ப பண்ணித்தாங்கன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த வீடியோவுக்கு மட்டும் 4 days ஆச்சு போடுறதுக்கு. ஆமாம், கரெக்ஷன் போட்டாங்க. ரொம்ப திணறிட்டேன் அன்னைக்கு, உடம்பு எல்லாமே எனக்கு போயிடுச்சு.
0: உடம்பு சரி அது அளவுக்கு போயிடுச்சா? ஸோ இந்த மாதிரியான நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ப்ரொமோஷன் வீடியோஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டு வச்சு செஞ்சுருவாங்க. நம்மளுமே வந்து நிறையா பார்த்துருக்கோம் ஆஃப் ஸ்க்ரீனில். ஸோ அதனால் உங்ககிட்ட நானுமே வந்து சொல்கிறேன், ப்ரொமோஷனல் வீடியோஸ்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சில டைம் நல்லாயிருக்கும், ஒரு சில டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா ரீடேக் ரீடேக் ரீடேக் அப்படின்னு சொல்லிட்டு ரீடேக் மேலே ரீடேக்காக வந்துட்டே வந்துருக்கும். ஸோ இதுவும் கொஞ்சம் வரதாங்க வந்து செய்யும். ஸோ நாம் இன்னும் இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வான்மதி சோனா சிஸ்டர் கிட்ட அப்படியே வந்து பேசலாம். அவங்க வந்து சோனா லைஃப் ஸ்டைல் இந்த பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க, இவங்களோட ஜேர்னியை பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் நம்ம நேர்கள் கூடலாம் வந்து பேசினோம். கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம சோனா சிஸ்டர் இணைஞ்சிருக்கிறாங்க. சோனா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம வான்மதி சோனா சிஸ்டர். இவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க இன்றைக்கி என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வான்மதி சிஸ்டர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. லாஸ்ட்டாக கூட நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ சோஷியல் மீடியா கிரியேட்டரை வந்து பார்க்குற பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கிறாங்க, வீடியோஸ் போடுறாங்க, காசு வருது, இஷ்டத்துக்கு போய் சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது, அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: உண்மையாலுமே அந்த மாதிரிலாம் இருக்குவீங்களா? என்ன பார்க்குறீங்க எல்லாருமே வந்துட்டு, இது என்ன இது தானே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோஷன் தானே சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அந்த ப்ரமோஷன்லேயும் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருக்குது அது எங்களுக்கு தான் தெரியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ப்ரொமோஷன் வீடியோ எடுக்கிறாங்க, அதுக்குமே கண்டென்ட்லாம் முன்னாடியே கொடுத்துறாங்க அப்படின்னா அதுக்குமே 1008 கரெக்ஷன்ஸ்லாம் வந்து வரும். நினைக்கிற மாதிரி அவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் வந்து கிடையாது. நீங்கள் 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் ஒரு வீடியோ வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்கு பின்னாடி நிறைய உழைப்பு வந்து இருக்குது. 1 நாள் செலவு பண்ணிலாம் வீடியோஸ்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ நல்ல சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை என்றைக்குமே வந்து கொடுங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட் சிஸ்டர், என்ன அப்படின்னா இப்போ ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸ்லாம் வந்து பண்ணுறாங்கல்ல, அப்படி பண்ணும்போது ஒரு சில பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி போர்ட்ரேட்லாம் பண்ணி ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: நான் வந்து என் வீடியோவில் அந்த மாதிரி என்னோடய ஃபாலோவர்ஸை வந்து நான் ஏமாற்றக்கூடாது அப்படின்னா, முக்கியமாக நான் வந்துட்டு ஒரு வீடியோ போடுறேன்னா அது 1-4 தடவை நான் யோசிச்சுட்டு தான் போடுவேன். அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா அது நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம தானே பார்த்துக்கணும், அந்த மாதிரி தான். அவங்களும் நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வீட்டில் உள்ள ஒரு பீப்புள் மாதிரி தான்
2: சொன்னாங்க. இப்போ அவளுக்கு தெரியுது என்ன, ஒரு சிலர் வந்து சொல்கிறது எப்படின்னா உங்கள் வீடியோ உண்மையாக இருக்குது அப்படி சொல்லி தான் கேட்பாங்க இவகிட்ட. நல்ல நீங்கள் என்ன இருக்கோ அதை அப்படியே போடுறீங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா பில்டப்பும் பண்ணுறதில்ல, இருக்கிறத என்னவோ அப்படியே வீடியோ எடுத்து போகிறீங்க, அதுதான் உங்ககிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
1: ஆர்டிஃபிஷியலாக இல்லை
2: அப்படின்னு சொன்னாங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக ஆடியன்ஸ் கிட்டேருந்து இந்த மாதிரியான ஒரு ஃபீட்பேக்லாம் வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா வந்துருக்கும். ஸோ ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தாங்க, நீங்கள் ட்ரஸ்டடான கண்டென்ட் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஆடியன்ஸ் பேஸ் என்றைக்குமே வந்துருக்கும். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட்னால் என்ன சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இருந்தது. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட யார் யாரெல்லாம் அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட்டை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கலைச்செல்வி அக்கா மேட்டூர்லேருந்து, அதுக்கப்புறமா தாமோதர் அண்ணன்னா சென்னையிலேருந்து, ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியிலேருந்து, அதுக்கப்புறமா வேலூர்லேருந்து சந்திரசேகர் அண்ணா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட்டை நம்ம கூட ஷேர் கேட்க அவ்வளவு சூப்பரா வந்து இருந்தது.

மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கேன், நீங்க வெளியே போற பிளான்ல இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம எதுக்கும் சேஃப்டிக்காக இந்த ரெயின் கோட்டு, அம்பர்லா, ஹெல்மெட்லாம் வந்து எடுத்துட்டு போங்க. தண்ணி தேங்கி நிற்கும்ல அந்த இடங்களில் போகும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து போனுச்சு. அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்றேன். பபாய்.

0: சமுதாய வானொலியில்
1: இன்றைய விதைகளுக்கு நாம் கொடுக்கும் வெளிச்சமே நாளைய காட்டின் கம்பீரமான சுதந்திரத்தை உருவாக்கும். இதுக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடிய தலைமுறை பெண்கள் பெற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் உரிமை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சவால்களை கடந்து அவங்களுக்கான உரிமைகளையும் சுதந்திரத்தையும் வந்து பெற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா, அடுத்த தலைமுறை பெண்கள் எந்தவித அச்சமும் கட்டுப்பாடும் இல்லாம தன்னோட இயல்பான திறமைகளும் வெளிப்படுத்த முடியும், திறமைகளோட வாழ முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து, சமத்துவத்தை வந்து இந்த உலகத்துல வந்து உருவாக்குறது தான் வந்து ஆகச்சிறந்த கடமை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கேள்வியாகவும் கேட்கலான் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார். நேயர்களே, பெண்களுக்கு இன்னைக்கு கிடைக்காத ஒரு சுதந்திரம் நாளைய தலைமுறை பெண்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறது என்ன, அது என்ன சுதந்திரம் அப்படின்றதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787700 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். கால் பண்ணி அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தலைமுறை பெண்களுக்கும் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய முந்தைய தலைமுறை பெண்கள் அவங்க சந்திச்சிருக்கக்கூடிய அந்த அடக்குமுறைகளா இருக்கட்டும், தடைகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தகர்த்து தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல கல்விக்காகவும் போராடிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு சம உரிமை வேணும் அப்படின்றதுக்காகவும் போராடிட்டு இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பொருளாதார சுதந்திரம் வேணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க, வேலை வாய்ப்புக்காகவும் போராடிக்கிட்டு இருக்காங்க. சோ இது வந்து பெண்கள் அன்றாட வாழ்க்கையில சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சவாலா இருக்க ஆரம்பிக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெரும்பாலான பெண்களுக்கு இன்னுமே வந்து முழுமையான சுதந்திரம் அப்படின்றது கிடைக்காத நிலையில நாளைய தலைமுறை பெண்களுக்கு, பெண் குழந்தைகளா இருக்காங்க அப்படின்போது, அவங்க எந்தவித போராட்டமும் இல்லாம இயல்பா கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான சுதந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விளக்கமுமே கொடுக்காம முழுமையான சுயாட்சி. ஒரு பொண்ணு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கான முடிவை எடுக்கக்கூடிய அந்த சுயாட்சி அப்படின்றது தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன படிச்சாலும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் தன் உடைக்கு, தன்னோட விருப்பத்துக்கு, தன்னோட வாழ்க்கை முடிவுகளுக்கு, ஏன் தன்னோட இயல்பான சிரிப்புக்கு கூட இந்த சமூகத்திலிருந்து ஒரு நியாயம் அப்படின்றது கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இல்ல விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலை அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. தான் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவுக்கும் நான் சரியானவள் தானா அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியோடையும் மன அழுத்தத்திலையும் பெண்கள் இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மன அழுத்தத்தை சுமந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த எண்ணம் வந்து நாளைய தலைமுறை பெண்களுக்கு அந்த நிலை அறவே இருக்கக்கூடாது. நீ ஒரு பொண்ணு அப்படின்றதுக்காக ஒரு புதிய தடையோ பாதுகாப்பு பத்தின

ஒரு பயமோ என்னைக்குமே இருக்கவே இருக்கக்கூடாது. இரவுல ஒரு பொண்ணு நடந்து போறாங்க அப்படின் போது அவங்களுக்கான சுதந்திரம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். அச்சம் இல்லாம நடந்து போக ஆரம்பிக்கணும். பெரிய கனவுகளை துரத்துறது அப்படின்றது அசாத்தியமான விஷயமா இருக்கவே கூடாது. பெண்களுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு தனி மனிதனா வந்து தங்களோட முழு அடையாளத்தோட யாருடைய ஒப்புதலும் இல்லாம யாருக்கும் எதுக்காகவும் தலை குனியாம வாழக்கூடிய சுதந்திரம் அப்படின்றது அடுத்த தலைமுறை பெண்களுக்கு கண்டிப்பா நான் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். சோ இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்வியா இருக்கேன். இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கட்டும் பெண் பிள்ளைகளா இருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு அடுத்த தலைமுறை பெண்களா இருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு இந்த ஒரு சுதந்திரம் அப்படின்றது கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். பிறப்பு உரிமையிலிருந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது என்ன சுதந்திரம் அப்படின்றதா இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிக்காம நேயர்களே. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடு வாங்க. தொடர்ந்து லேசா லேசான நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால் அந்த சிலை யாரும் அகற்றலை. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரித்தாங்க. அதனால் அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடையே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து ரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன், ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம், ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: கல்யாணம், குழந்தைன்னு குடும்பத்துக்காக வேலையை விட்ட லட்சக்கணக்கான பெண்களை, உங்க கரியர் இதோட முடியல, இது உங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லி மீண்டும் கார்பரேட் வேலைக்கு கூட்டிட்டு வந்து இந்தியாவோட 100 சாதனை பெண்கள்ல ஒருவரா குடியரசுத் தலைவரிடம் விருது வாங்கின ஒரு மாபெரும் பெண் தலைவர் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களே, இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சௌந்தர்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்களுடைய பிறந்த நாள் தான். அவங்க யாரு, என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நான் வந்து நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிறேன். பெங்களூர்ல பிறந்த இவங்க புதுச்சேரியில பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு சென்னை பல்கலைக்கழகத்துல இளங்கலை பட்டமும், புதுச்சேரி மேலாண்மை பள்ளியில MBA படிச்சு முடிக்கிறாங்க, முனைவர் பட்டமும் அங்க பெற்று முடிக்கிறாங்க. ஒரு அதிதிறமைசாலியா வந்து இவங்க இருக்காங்க. அதையும் தாண்டி சிட்டி வங்கியில வேலை செஞ்சிருக்கக்கூடியவங்களா இருக்காங்க, அகில இந்திய வானொலியில வந்து தொகுப்பாளரா இருந்திருக்காங்க, தூர்தர்ஷன்ல தொகுப்பாளரா இருந்திருக்காங்க. அதையும் தாண்டி சென்னை MOP வைஷ்ணவா கல்லூரியில வந்து விரிவுரையாளர் அப்படின்னு சொல்லி பல துறைகள்ல திறம்பட பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணா வந்து மாறி இருக்காங்க. அதையும் தாண்டி இவங்களுடைய மிகப்பெரிய கனவா இருந்தது என்ன அப்படின்னா, பெண்கள் திருமணத்துக்கு அப்புறமேட்டு, குழந்தை பெற்றதுக்கு அப்புறமேட்டு வீட்டில இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. வேலை மற்றும் இந்த கனவுகளை வந்து கைவிட வேண்டிய சூழ்நிலையில வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் மறுவாழ்வு தரக்கூடிய நோக்கத்துல அவதார் மற்றும் myavatar.com அப்படின்ற தளங்களை வந்து உருவாக்கி அதுல வந்து வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுத்திருக்காங்க பல பெண்களுக்கு. இதுல இவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சவால்கள் இருந்தது அப்படின்னா, இந்தியாவில திருமணம் பிரசவத்துக்கு பின்னாடி பெண்கள் மீண்டும் வேலைக்கு போறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருந்தது. சோ அதெல்லாம் வந்து சாத்தியமில்லாத சூழ்நிலை அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி பெரு நிறுவனங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு கரியர் கேப், அந்த மாதிரியான இடைவெளிகள் எல்லாமே இருக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்காக இந்த நிலையை மாற்றணும் அப்படின்றதுக்காக போராடி இருக்காங்க. பெண்கள் பல இடங்கள்ல சமத்துவம் மற்றும் பன்முக தன்மை எல்லாத்தையும் கார்பரேட் உலகத்துல வந்து நிரூபிக்கிறது அப்படின் போது அங்க பெரும் சவால்களா பெண்களுக்கு இருக்க ஆரம்பிச்சது. சோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய தீவிர உழைப்பால வந்து எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டிதான் வந்து அவங்க திருமணம் மற்றும் குழந்தை பிறப்புக்கு பின்னாடி வேலையை விட்ட பெண்களுக்கு, லட்சக்கணக்கான பெண்களுக்கு மறு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்ற ஆரம்பிக்கிறாங்க சௌந்தர்யா அவர்கள். அதையும் தாண்டி பணியிடங்கள்ல வந்து இந்த வேறுபாடுகள் இருக்கும் இல்லையா, பாலின சமத்துவம், அது எல்லாமே குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் குறைச்சி பாலின வேறுபாடுகள் இல்லாத ஒரு இந்தியாவின் முதன்மை நிறுவனமா வந்து இந்த அவதார் நிறுவனம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் சௌந்தர்யா அவர்கள் தான். அதையும் தாண்டி கான்வர்சேஷன் வித் த கரியர் டாக்டர் அப்படின்ற சுய முன்னேற்ற புத்தகங்களையும் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. இப்படி இவங்களுடைய அசாத்திய சமூக மற்றும் வர்த்தக பங்களிப்பை பாராட்டி 2016 அப்போதைய இந்திய குடியரசுத் தலைவராக இருந்திருக்கக்கூடிய பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து இந்தியாவின் 100 சாதனை பெண்கள் பட்டியலில் வந்து ஒருவராக தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவில் வந்து கௌரவிக்கப்படுறாங்க இவங்க. ஸோ பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது சௌந்தர்யா அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்ப பொறுப்புகளால உங்களுடைய வேலைக்கு ஒரு இடைவேளை வந்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய திறமைக்கு எப்பயுமே வந்து முற்றுப்புள்ளி அப்படின்றது கிடையவே கிடையாது. சௌந்தர்யா அவருடைய வாழ்க்கையில பல தன்னம்பிக்கையை பல பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்களுமே 2வது இன்னிங்ஸா இருக்கக்கூடிய அந்த திருமணத்துக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியும்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாரா? ஏன்
1: சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்து

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நீரை சேமிப்போம், வளமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்க கோளாறுகள் ஏற்படுவதனால பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான ஆபத்து காரணிகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். முதலாவதாக வந்து நாள்பட்ட தசை வலி, இந்த மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரியான தீவிர உடல் உபாதைகள்லாம் இருந்தது அப்படின்னா நிம்மதியான தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு முதல் காரணியாக இருக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூட்டு வலியாக இருக்கட்டும், முதுகு வலியாக இருக்கட்டும், கழுத்து வலியாக இருக்கட்டும், இதுதான் மெயின். இதெல்லாம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நைட்டில் உங்களால் சரியாக தூங்க முடியாது, அதே மாதிரி பகல் நேரத்தில் உங்களால் ஒரு ஒர்க் பிளேஸில் உங்களால் ஒர்க் பண்ண முடியாது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த ஆஸ்துமா, நுரையீரல் சுவாச பிரச்சனைகள்லாம் இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அதுவுமே வந்து உங்களோட தூக்கத்தை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாற்றிடும். அதையும் தாண்டி நரம்பியல் குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா தூக்கத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும், அதுவும் வந்து ஒரு காரணியாக இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த மன அழுத்தம் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெண்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், வேலை சுமையா இருக்கட்டும், எதிர்காலத்தை பத்தி அதிகப்படியான பதற்றமா இருக்கட்டும், இது எல்லாமே எந்நேரமும் மூளையில திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால விழிப்புலயே இருக்க ஆரம்பிக்கும், மூளை தூங்கவே தூங்காது. இந்த மாதிரி திங்கிங் அப்படின்றது அதிகமா இருந்தது அப்படின்னா அதுவுமே ஒரு பிரச்சனையா இருக்க ஆரம்பிக்குது. சோ அதையும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பா வந்து பெண்கள் எல்லாரும் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு என்ன நடக்குது, உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய இருக்கு. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய உடல்நலத்தை மேம்படுத்துறது ரொம்ப முக்கியம், அதை வந்து கேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த நைட்டு தூங்க போற டைம் அப்படின்றது எப்பயும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு 10 மணிக்கு நம்ம தூங்குறோம் அப்படின்னா காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா அந்த டைம் கரெக்டா இருக்க ஆரம்பிக்கணும். எப்பயுமே மாறவே கூடாது. ஒரு நாள் 10 மணிக்கு தூங்கிட்டு, ஒரு நாள் 10:30, ஒரு நாள் 12 மணிக்கு, இந்த மாதிரி லேட் நைட்டா நம்ம தூங்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய மூளை அதுக்கு அடாப்ட் ஆகாம விட்டுரும். சோ ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின் போது அந்த நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்ம தூக்கம் வந்துடும். ஒருவேளை நமக்கு தூக்கம் வரல அப்படின்னா அந்த நேரத்துல எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்தா போதும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் தூக்கம் வரலன்றதுக்காக மொபைல் போன்ல அதிகமா யூஸ் பண்றதுனால கூட பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. பெண்களுக்கு இந்த கண்ணுல பிரச்சனை வர்றது, கண் எரிச்சல் ஏற்படுறது, மறுநாள் வந்து டயர்டா இருக்கிற மாதிரியான உணர்வு கொடுக்கறது, இதெல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். இதை தாண்டி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி டிவி சத்தம் இருக்கு இல்லையா, அதை தவிர்க்க ஆரம்பிச்சிடணும். படுக்கை அறையில அதிகமான வெளிச்சம் அப்படின்றது இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி நைட்டு தூங்க போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைல் போன் எல்லாம் தவிர்க்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு சிலர்லாம் வந்து இன்னுமே வந்து மொபைல் போன் எல்லாம் நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, 1 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து மொபைல் போன் எல்லாம் வைக்கக்கூடியவங்க இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதெல்லாமே வந்து பெண்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. தூக்கத்தை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய வில்லன் இதெல்லாமே அப்படின்னும் போது அது எல்லாத்தையும் பார்க்கறது உங்களுடைய அன்றாட கடமை. அதுக்கப்புறம் ஒரு ஆய்வு குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டீ காஃபி இதெல்லாம் அதிகமாக குடிக்கிறாங்க இல்லையா, அதையும் தாண்டி இந்த கஃபின் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது மூலியமா தூக்கம் அப்படின்றது கெட ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், சில மருந்துகள் எடுத்துக்கிறதுனால கூட தூக்கத்தை தடுக்கக்கூடியதாக இருக்க ஆரம்பிக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ அன்றாட வாழ்க்கையில் பெண்கள் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கும் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வு அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி இலேச லேச நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

மலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணம்மா பகுதி தான். இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் அடுத்ததாக யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்து வெற்றியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு பாதி வெற்றி அடைஞ்சிருக்கக்கூடிய சோனா வான்மதி தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நாம நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். சோனா வான்மதி, நீங்க சொல்லிருந்தீங்க நான் வந்து பார்ட் டைம்ல வந்து நான் அந்த கண்டென்ட் கிரியேட்டர், இதெல்லாமே இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறது, இதெல்லாமே இருக்கு. ஆனா அதை தாண்டி பிசினஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருக்கு, அதுக்கான ஸ்டெப்ஸையும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத பத்தியும் நீங்க சொல்லிருக்கீங்க. இப்போ ஒரு பொண்ணுக்கு வேலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பெண்கள் எப்படிலாம் இருக்கலாம், அதை பத்தி சொல்லுங்க.
6: வேலை இருந்துச்சுன்னா அதான் அவங்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டையோ அவங்க அப்பாவையோ அவங்க அம்மாவையோ நாடி இருக்க தேவையில்லை. இப்போ ஒரு 10 ரூபாய் நம்மளுக்கே ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஒரு ஐஸ்கிரீமே சாப்பிடணும்னு தோணுது. சும்மா சும்மா போயிட்டு அம்மா கிட்ட போய் எனக்கு காசு கொடு, அப்பா கிட்ட போய் எனக்கு காசு கொடுனா அவங்க என்ன, இது சும்மா சும்மா நீ எனக்கு குழந்தையா, உனக்கு வேலைக்கெல்லாம் போக தெரியாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அது வந்து ஒரு வயசு வரையும் ஓகே, ஒரு அதுக்கு மேலே போயிட்டாங்கன்னு வைங்களேன் தண்டை சோறு. எதுக்கு நீ வீட்டில் இப்படி தண்டமா இருக்க? பொண்ணுங்களுக்கும் இது இருக்கு, பசங்களுக்கும் அதோட நிறையாவே இருக்கு. இப்போ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அவங்க வேலைக்கு போகலனாலே, கொஞ்ச நாள் காலேஜ் முடிச்சு கொஞ்ச நாள் டாய்டுன்னு பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம்லாம் வந்துட்டு நிறையா பேச ஆரம்பிச்சிருவாங்க பேரண்ட்ஸே. அது அவங்களுக்கு அந்த காசு அவங்களுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் எதுக்கு அப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. அதனால வந்துட்டு எப்பயுமே போயிட்டு நம்ம அம்மா அப்பாவை நாடி நம்மளால் இருக்க முடியாது, ஹஸ்பண்டை நாடி நம்மளால் இருக்க முடியாது. நம்மளோட தேவைகள்னு நம்மளுக்கு நிறையா இருக்கும். ஒரு சாரீயோ, லேடிஸ்க்கெலாம் வந்துட்டு சாரீ வாங்கணும், ட்ரெஸ்ஸு நல்லா போடணும் அப்படின்னு எல்லா லேடிஸ்க்குமே இருக்கும். நல்லா மேக்கப் பண்ணணும், கிளிப்ஸ் போடணும், அதுக்கெலாம் வந்து அமௌண்ட் வேணும் இல்லையா? அதுக்காக வச்சு நம்மளே வந்து இப்போ நிறையா இப்போ வந்துடுச்சு சாப்பிட்றது. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு மீறி பண்ணால் மேலே சாப்பிட்டுருப்போம், இட்லி கறி குழம்பு தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுருவோம். இப்போலாம் வந்து கொஞ்சம் தான் வந்துருச்சுல கிரில் சிக்கன் நூடுல்ஸ் அது இதுன்னு வந்துருச்சுல. இப்போ நம்ம சாப்பிட்றதுனாலுமே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வேணும் இல்லையா? நம்மளுக்கு

0: பிடிச்சது சாப்பிட்றதுக்காச்சும் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வேணும். அது 1000 இருந்தாலும் சரி, 2000 இருந்தாலும் சரி. இப்போ வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து சின்ன காசாக தெரியும், நம்மளுக்கு அது வந்து பெருசாக தெரியும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சோனா வன்மதி. ஏன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் சின்ன சின்ன பிடிச்ச விஷயங்கள், அவங்களுக்குன்னு தேவையாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், மளிகை ஜாமான் சொல்லலாம், இல்லை தலை சீவரத்துக்கான சீப்போ சொல்லலாம், கிளிப்பு சொல்லலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வாங்குறது கூட அவங்க கையில் காசு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் இருக்கும். மளிகை ஜாமான்லாம் வாங்கி மீதி இருக்கக்கூடிய காசில் தான் அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வாங்கி வைக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் நம்ம ஊரில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பெண்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே வந்து வேலைக்கு போனாங்க அப்படின்னா ஃபினான்சியலாக இண்டிபெண்டாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள், பிடிச்ச சாப்பாடு வாங்குறது, பிடிச்ச கிளிப் வாங்குறதுலேருந்து, நான் எக்ஸாம்பிளுக்கு நான் அதை சொல்கிறேன், ஆனால் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெண்கள் சுதந்திரமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க சொந்த காலில் நிற்கிறாங்க அப்படின்போது அந்த நேரத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும், அவங்களுக்கு மரியாதை அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக கூடும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சோனா வான்மதி கிட்ட அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சோனா வான்மதி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். சோனா வான்மதி, இப்போது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் வேலை இருந்தால் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. குறிப்பாக கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய பெண்கள், நீங்கள் மேட்டூர் பகுதியில் இருக்கீங்க அப்படின்னு போது அங்கேயுமே நிறைய பெண்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஒரு பொண்ணுக்கு வேலை அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லுங்க.
5: வேலைங்கிறது கண்டிப்பாக முக்கியம், படிப்புங்கிறது அதோட முக்கியம் இல்லைன்னா சொல்லக்கூடாது. டிகிரிங்கிறது கண்டிப்பாக முக்கியம். இப்போ ஒரு டிகிரி இருந்துச்சுன்னா நம்ம எங்கே வேணால் போய் ஒர்க் பண்ணலாமே. இப்போ எல்லாருமே வந்து என்ன கேட்குறாங்க, ஒரு டிகிரி வேணும். என்ன டிகிரியாக இருந்தாலும் வேணும், ஒரு 10,000 சம்பளமாக இருந்தாலுமே. நான் நிறையா வீடியோஸ்லாம் பார்ப்பேன் இந்த மாதிரிலாம், இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பேபியே கலைஞ்சிருச்சு, அப்படின்ட்டு எனக்கு அந்த எங்கள் அம்மா அப்பெல்லாம் போய் அங்கே தான் வாழணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதை விட்டுட்டு நான் ஓடி வந்து நான் படித்தனால இப்போ நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு ஒரு பொண்ணு சொல்லியிருந்துச்சு. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து படிப்பு தான் அந்த பொண்ணுக்கு வந்து தூக்கி விட்டுருக்கு. எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் வந்து படிப்பு. படித்தோம்னா கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு 10K சம்பளத்துக்காச்சும் நம்ம வெளியில் போக முடியும், அதுதான் உண்மை.
4: கண்டிப்பா படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெண்களுடைய வாழ்க்கையில இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்ப வேணாலும் நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இப்போ ராமாயணம் அப்படின்ற ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்போம், மகாபாரதம் அப்படின்ற ஒரு கதையை படிச்சிருப்போம். இப்போ வரைக்குமே வந்து இந்த மகாபாரதமா இருக்கட்டும் ராமாயணமா இருக்கட்டும் கதைகளா எடுக்கப்பட்டு இருக்கு, படங்களாகவும் எடுக்கப்பட்டு இருக்கு. அதுல கண்டிப்பா ஆயுதம் அப்படின்னு ஒண்ணு இருக்க ஆரம்பிக்கும். அந்த பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆயுதங்கள் வந்து ஒருத்தருக்கு கிடைக்கும் போது தான் பலம் அப்படின்றது கூட ஆரம்பிக்கும் இல்லையா. அந்த பலத்தை எப்ப வேணாலும் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம், அந்த அஸ்திரத்தை எப்ப வேணாலும் பயன்படுத்தலாம்னு சொல்லி ஹீரோக்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பலமா இருக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஹீரோயினியா இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு பலம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த பலம் உங்களுடைய வாழ்க்கையில எஜுகேஷன் மூலமா வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சோ அது மூலமா நிறைய விஷயங்கள் உங்களால கத்துக்க முடியும் அப்படின்றத நான் அந்த நேரத்துல உங்க எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி சோனா வான்மதி, இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு?
5: எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உண்மையாலுமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இது. எனக்கு வந்துட்டு ரொம்ப, நான் வந்து அதிகமாகவும் எனக்கு ஃபாலோவர்ஸ்லாம் இல்லை, ஒரு 6,500 தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு நான் 4K வச்சுருக்கும் போது நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க. இப்போ ஒரு 2 weeks ஆட்டம் ஆயிடுச்சு நீங்கள் கூப்பிட்டு. அதுக்கு அதான் நான் ஒரு பெரிய ஆளே இல்லை, நீங்கள் ஆனால் நீங்கள் கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுத்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது வந்துட்டு நான் சோனா லைஃப் ஸ்டைல்னு பேர் வச்சு சோனா எஃப்எம்கே கூப்பிட்ருக்கீங்க, எனக்கு அதுவும் எனக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு காடு கொடுத்த கிஃப்டாக தான் எனக்கு இருந்துச்சு.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக சோனா வான்மதி, ஏன்னா சோனா அப்படின்ற ஒரு பெயரில் சோனா எஃப்எம்ல வந்து எங்கள் கூட இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பேசியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சோனா வான்மதி, உங்களுடைய அடுத்தடுத்த இலக்கு நோக்கி பயணிங்க, நாங்களும் உங்களுக்கான சப்போர்ட் அப்படின்றத கண்டிப்பாக கொடுக்குறோம். ஸோ நேயர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. சோனா வான்மதிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கலாம், ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பல அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துருக்காங்க. இதே மாதிரி பெண்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான சவால்கள் கடந்து வந்தாங்க அப்படின்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோனா எஃப்எம் நம்பரான 9787770178 என்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கூட பண்ணுங்க. நான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை நீங்களே பெண்களாக இருக்கீங்க அப்படின்போது என்ன மாதிரியான சவால்களை கடந்து இப்போ உங்களுடைய வாழ்க்கையை கடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற எல்லா பயணத்தையும் நான் வந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பகிர்ந்துக்கிறேன். ஸோ இப்போ நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிற நேரலை. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலை.

ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பமில் இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: எட்டுல ஷக்கலக்க குட்டி
1: வளர்றதுக்கு ரொம்ப நாள் எடுத்துச்சு. அதில் இந்த ராமு வந்து சரி இது ஒன்றும் வளராது போல் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டான். இனிமேல் இதை நம்ம பராமரிக்கிறது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஆனால் எப்பயும் போல் அதையுமே அந்த மண்ணில் தானே போட்டு வச்சுருக்கான், அதாவது அவங்க வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல தான் போட்டு வச்சுருக்கான். அப்போ மற்ற செடிக்கு தண்ணி ஊற்றுறது அந்த செடிக்கும் போக தான் செய்யும். ஸோ அப்படி நாட்கள் போக போக ஒரு 6 மாதத்தில் அந்த மாம்பழ செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்த உடனே ராமுக்கு பயங்கர ஹாப்பி. அதை வந்து அவங்க அம்மா கிட்ட போய் ஷேர் பண்ணிக்கிட்டான். அம்மா நான் இந்த மாதிரி இது வளரவே வளராதுன்னு நினச்சேன், ஆனால் பாருங்களேன் இவ்வளோ பெருசு இப்போ வளர்ந்துருக்குன்னு 6 மாதத்தில் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் ராமு, நம்ம எப்பயுமே எல்லா விஷயத்துக்கும் கால அவகாசம் கொடுக்கணும். ஸோ எடுத்த உடனே நமக்கு இது வேணும், எடுத்த உடனே நம்ம அங்கே போகணும் அப்படின்றத நினைக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு டைம் வரும், அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பழகணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க. அப்போ தான் ராமுவும் இனிமே நான் காத்திருக்க கற்றுக்கிறேம்மா அப்படின்னு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான். ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாலும் உடனே எடுத்த உடனே பண்ணணும் அப்படின்னு அவசரப்படக்கூடாது, பொறுமையா இருக்க கத்துக்கணும், காத்திருக்க கத்துக்கணும். இதுதான் இந்த கதையோட முக்கியமான அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: என்ன
1: ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: ஜெயராம் பப்ளிக் ஸ்கூல்.
1: ஓகே ஓகே. சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: நிறைய பேர் இருக்காங்க.
1: நிறைய பேர் இருக்காங்க, சூப்பர். சரி ஓகே, யார் யாரெல்லாம் அது?
2: நிதிஷ் பிரபு, ஆதித்யா, இன்னும் நிறைய பேர். ஆதித்யா, பிரணவ், கிருத்திக்கு, சபாஷ்.
1: ஓஹோ, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே. சரி, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம விதார்த் கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809. SS Academy பெருமையுடன் வழங்கும்
0: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
1: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
0: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
1: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
0: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
1: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேலம்.
0: தொடர்புக்கு 9585500999.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மனமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாண பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: சோனா
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட விதார்த் தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அடுத்ததாக இன்னும் சில விஷயங்கள் நம்ம விதார்த் கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. மேம் கிட்ட தொடர்ச்சியாக குழந்தைகளோட ஆரோக்கியம் சம்மந்தமாகவும் குழந்தைகளோட இந்த சேஃப்டி பற்றியும் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ பேரண்ட்ஸ்க்கு நடுவில் இந்த பேசும் பொருளாக இருக்க ஒரே விஷயம் இந்த குட் டச் பேட் டச், இதை நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதை நம்ம கிட்டேருந்து தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத பேரண்ட்ஸ் புரிஞ்சுட்டு என்னென்ன வழிகளில் இந்த ஒரு குட் டச் பேட் டச் எவ்வளோ முக்கியம் குழந்தைங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் மேம்.
6: ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ சைல்டு அபியூஸுங்கிறது ரொம்ப அதிகரிச்சிட்ருக்க இல்லை நடந்துட்டுருக்கு, இப்போ தான் நம்மளுக்கு வெளியில் தெரியுது. ஆக்சுவலி இந்த காலத்தில் ஒவ்வொரு குழந்தையோட ரைட்ஸ் இந்த குட் டச் பேட் டச் பற்றி சொல்லிக்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறத அவங்களோட ரைட்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்க பாடி தேர் ஓன் பாடி தேர் ஓன் ரைட்ஸ். இது வந்து யூஸ்வலி அவங்களுக்கு எப்போ புரிய வைக்கலான்னா நம்ம ஒரு 3-4 வயசில் அவங்களுக்கு சொல்லித்தரலாம். இது அவங்களோட பாடி பார்ட்ஸ் வச்சே சொல்லித்தரலாம். இல்லைனா அவங்க யூஸ்வலி என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அந்த ட்ரெஸ் போட்டிருக்க பொம்மையை வச்சு நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரலாம். இப்போ உங்களை யாராக இருக்கட்டும், வீட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், இல்லை வெளியிலேருந்து வர ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸில் அட்டன் பண்ணும்போதாக இருக்கட்டும், யாருமே அவங்கள எங்கே வந்து டச் பண்ணால் ஓகே,

0: எங்கே டச் பண்ணால் நாட் ஓகேங்கிறதுல அவங்க கிளாரிட்டி இருக்கணும் அவங்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியணும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த ஒரு குட் டச் பேட் டச் அப்படிங்கிற விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு ஆ அப்படின்ற எழுத்தை சொல்லி கொடுக்கறதும் நம்ம தான். அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் நம்மக்கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி சில ஹெல்த்தியான விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரட். ஸோ கேரட்டு சாப்பிட்றதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் சில இதை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ விட்டமின்ஸ் வந்து கேரட்டில் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது, குறிப்பாக விட்டமின் சி அண்டு விட்டமின் பி. ஸோ இது ரெண்டுமே குழந்தைங்களோட போன் டெவலப்மெண்ட் அண்டு பாடி க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயமா இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்கு கேரட்டை அவங்களோட மீல் பிளேட்லேயோ இல்லை ஜூஸாகவோ நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜூஸாக குடித்தாங்க அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அதே வந்து மீல் பிளேட்டில் நம்ம இன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்தோம்னா அந்த டே ஃபுல்லாக அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ ஒரு பேலன்ஸ்டான ஹெல்த்தியான மீல் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட.

0: நீதானே.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
3: என்னடா?
2: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
3: அப்படின்ற?
2: ஆமா,
3: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
2: ஆமா,
3: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
2: சாப்பிட மாட்டாரு?
3: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
4: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: மாற்றி அமையாத உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம விதார்த் கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹர்னி என் கூட. இப்ப நம்ம விதார்த் கூட பேசிடலாமா? விதார்த், நீங்க தனியா கிளாஸ் எல்லாம் எங்க போறீங்களா? எந்த கிளாஸ் போறீங்க? யோகா கிளாஸ்.
4: சிவகுரு யோகாசன சாலை.
3: சூப்பர் சூப்பர். சரி, நீங்க யோகா கிளாஸ்ல என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்க?
4: ஆசனாஸ் நிறைய கத்துக்கிட்டேன்.
3: ஆசனாஸ்லாம் கத்துக்கிட்டீங்க. சரி, அந்த ஆசனாஸோட நேம் எல்லாம் சொல்றீங்களா?
4: பத்ம பத்மாசனா, உதித பத்மாசனா, சர்வாங்காசனா, லிங்காசனா நிறைய கத்துக்கிட்டேன்.
3: வாவ், சூப்பர் சூப்பர். சரி, எத்தனை வருஷமா நீங்க யோகா கிளாஸ் போறீங்க?
4: 3 வருஷம்.
3: 3 வருஷம். சூப்பர். அப்ப கண்டிப்பா நீங்க இந்த காம்படிஷன்ஸ்லாம் கலந்துருப்பீங்க தானே? எங்கெங்கெல்லாம் காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணீங்க இது வரைக்கும்?
4: ஆஸ்கர் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்.
3: ஓகே. சரி, காம்படிஷன்ஸ்ல அதிகமா எந்த ஆசனா நீங்க பண்ணுவீங்க?
4: நிறைய ஆசனா பண்ணுவேன். சர்வாங்காசனா, பத்ம பத்மாசனா, உதித பத்மாசனா, லிங்காசனா, சேர் பொசிஷன் இந்த மாதிரி நிறைய பண்ணுவேன்.
3: ஓஹோ, சூப்பர் சூப்பர். சரி, உங்களுக்கு வந்து யோகா செய்யறதுலே ஃபேவரட்டான பார்ட் வந்து என்ன?
4: கால தூக்கி மேல
3: வச்சிருவீங்களா? கஷ்டமா இருக்கும் தானே? பண்ணிடுவீங்களா?
4: பண்ணிடுவேன்.
3: சூப்பர் சூப்பர். சரி, எத்தனை வருஷமா இதுக்கு பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டீங்க?
4: 1 இயர்.
3: சூப்பர். சரி, யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ட்ரெயின் பண்ணா இந்த 1 இயர்ல இந்த மாதிரி வந்து சூப்பரா பண்றதுக்கு?
4: யோகா மாஸ்டர், முரளி மாஸ்டர்.
3: யோகா மாஸ்டர், ஓகே ஓகே.
4: அவர் நல்லா யோகா கத்து கொடுப்பாரு, டிசிப்ளின் சொல்லி தருவாரு. எனக்கு அப்பெல்லாம் ஸ்டடிஸே நல்லா வருது, யோகா பண்ணதுனால இப்ப நல்லா ஸ்டடிஸ் வருது.
3: சரி, உங்களுக்கு யோகா செய்யறதுலயே பிடிச்ச ஆசனானா எது சொல்லுவீங்க? இப்ப எக்கச்சக்கமான ஆசனாலாம் நீங்க சொன்னீங்கல்ல, அதுல பிடிச்ச ஆசனானா எது?
4: எனக்கு பிடிச்ச ஆசனம் வதயாசனம். அதை பண்ணதுனால கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியா இருக்கும். காலை தூக்கி மேலே போட்டா காலுக்கு வலி வராது.
3: ஓஹோ, சரி, ஓகே ஓகே. சரி, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா நம்ம விதார்த் கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

நீங்க எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரியமாவு வத்தல். எப்படி கேட்கறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கா? ஸோ சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஹெல்த்தியாக தான் இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்: ஆரியமாவு 1 கப், தண்ணி 4 கப், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான ஒரு சாப்பாட்டுக்கு கடிச்சிக்கக்கூடிய சைட் டிஷ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருணும். இப்போ அதே பாத்திரத்திலே உப்பு, சீரகம், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருணும். அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி அந்த பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுட்டு, இப்போ ஆரியமாவும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த தண்ணியில் போட்டு நல்லா கட்டி இல்லாத மாதிரி ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மாற்றி நம்ம வந்து அதை எடுத்து வச்சிடணும். இப்போ அது சூடு ஆறுனதுக்கப்புறமா, நம்ம எப்பயுமே மொட்டை மாடியில் இந்த வத்தல்லாம் காயப்படுவோம் இல்லையா, அதே மாதிரி துணியை விரித்து இதை குட்டி குட்டியாக அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டே வந்துடணும். ஸோ 3-4 நாள் நல்லா வெயிலில் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் சூப்பரான இந்த வத்தல் ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி லைட்டாக வடைசட்டியில் எண்ணெய் ஊற்றி இதை வந்து தேவையான அளவு பொறிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான வத்தல் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நம்ம எப்பயும் அரிசி மாவில் செய்வோம் இல்லையா வத்தல், அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம சோனா எஃப்எம்ல கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் சொல்லுங்கள். இப்போது பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. ஓகே, இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அண்ட் தொடர்ச்சியாக உங்கள் குழந்தைங்களும் பயங்கரமாக சேட்டை

பண்ணுவாங்களா, செம்மையா வாயடிப்பாங்களா. ஸோ அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் போட்டு விடுங்க. எங்க குழந்தைங்களும் சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில பேச ஆசைப்படுறாங்க அப்படின்னு. ஸோ அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசிடலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களுக்கு நடுவில் இந்த நற்பண்புகள் அதெல்லாம் வந்து எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது மேம்? ஸோ ஸ்கூல் சைட்லேருந்து
5: நற்பண்புகளை எப்படி வளர்க்குறது அப்படின்னா, அதில் பெற்றோர் 1% அப்படின்னா ஆசிரியர் வந்து 2% வந்து அதுக்கு முழு பெறுப்பு ஏற்றுக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய ஒழுக்கத்தை சிதைக்கக்கூடிய விஷயங்கள் தான் சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் அவங்களுடைய நற்பண்புகளை சிதைக்கக்கூடிய கேரக்டர் வைஸுக்கு மாற்றக்கூடிய மீடியாக்களும் தான் வந்துட்டு இருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை தடுக்கக்கூடிய விஷயங்கள் யார் கையில் இருக்குது அப்படின்னா ஒரு பள்ளியை சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா வகுப்பறையில் படிக்கக்கூடிய மாணவர்களை நம்ம திருத்தது ஒரு ஆசிரியரோட இது. அதில் பார்த்திங்கன்னா அவனுக்கு எப்படி நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னா அந்த வளர்ச்சிக்கு அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அவன்கிட்ட நற்பண்புகள் முன்னெல்லாம் வந்து 80s and 90s பார்த்திங்கன்னா வேல்யூ எஜுகேஷன் ஒரு பீரியட் வச்சுருப்பாங்க. இப்போ நாளடைவில் பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ எஜுகேஷன் பீரியட்ஸ் இருக்குது, ஆனால் அதை வேறு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
4: கண்டிப்பாக மேம். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி மேம். ஓகே, தொடர்ச்சியாக இப்போ நம்ம விதார்த் கூட பேசிடலாமா? விதார்த், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஸ்கூல் டைமில் இல்லை பிரேக் டைமில் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் விளாடுவீங்களா?
6: விளாட மாட்டோம், பிரேக் பீரியடில் மட்டும்
4: விளாட மாட்டிங்களா? படிப்பீங்களா? வாவ், இந்த ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. சரி ஓகே, அப்போ நீங்கள் படிப்புன்னு சொல்லிட்டீங்க, ஸோ அதனால் எனக்காக டேபிள் சொல்கிறீங்களா? ஆ,
6: எந்த டேபிள்?
4: பரவாயில்ல, எனக்கே சாய்ஸ் கொடுக்குறீங்களே, எந்த டேபிள் சொல்லட்டும் அப்படின்னு எனக்காக 6 டேபிள் சொல்லுங்களேன்.
6: 6-1 சார், 6-2

0: are 12, 6 3s are 18, 6 4s are 24, 6 5s are 30, 6 6s are 36, 6 7s are 42, 6 8s are 48, 6 9s are 54, 6 10s are 60.
1: Wow, very good. கேட்ட உடனே அழகா டக்கு டக்குன்னு 6 டேபிள் சொல்லிட்டீங்க. அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ. வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கிருந்து நிகழ்ச்சியில டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நான் இங்கிருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். பாபா மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேன். மணி 8 உங்க தருணம் வந்தாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. காஷ்மீர் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது பனிமலைகள், அழகான பள்ளத்தாக்குகள், ஏரிகள். ஆனா காஷ்மீரோட அழகு இயற்கையில மட்டும் இல்லாம பல நூற்றாண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய வரலாற்று சின்னங்கள்லயுமே இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான இடம்தான் அச்சப்பள். ஜம்மு காஷ்மீரோட அனந்தநாக் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அச்சப்பள் அனந்தநாக் நகரத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1936 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம் இயற்கை அழகுக்காகவும் வரலாற்று சிறப்புக்காகவும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்குது. அச்சப்பளோட மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அச்சப்பள் கார்டன்ஸ். இது ஒரு அழகான முகலாய தோட்டம். தோட்டத்தோட மையச்சிறப்பு இயற்கையா உருவாகக்கூடிய ஒரு பழமையான நீரூற்று. அந்த நீரூற்றை சுத்தி படிக்கட்டு போன்ற அமைப்புல தோட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. அதாவது ஒரு பக்கம் பசுமையான மரங்கள், இன்னொரு பக்கம் தெளிவா ஓடக்கூடிய நீர், அதுக்கிடையில அழகான முகலாய கட்டிடக்கலை. இத நினைச்சு பார்க்கறதே ஒரு அழகான அனுபவம் தானே. வரலாற்று தகவல்கள் படி இந்த தோட்டம் முகலாய பேரரசு காலத்தோட தொடர்புடையதுங்க. 17ஆம் நூற்றாண்டுல பேரரசி நூர்ஜஹான் இந்த இடத்தை உருவாக்கியதா குறிப்பிடப்படுது. அப்போ இந்த இடம் ஷாஹித் அபாத் அப்படின்ற பேராலையும் அழைக்கப்பட்டதா தகவல்கள் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, அச்சப்பள் தோட்டத்துல நீர்வீழ்ச்சிகளும் நீரூற்றுகளும் அழகான நீர்வழி பாதைகளும் உருவாக்கப்பட்டிருந்தது. முகலாய இளவரசர் தாராஷிகோ கட்டுனதா நம்பப்படக்கூடிய ஒரு மசூதியும் இங்க இருக்குங்க. அதனால அச்சப்பள் அப்படின்றது ஒரு சாதாரண தோட்டம் கிடையாது. இயற்கை, கட்டிடக்கலை, வரலாறு, இந்த மூணும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க. ஒரு காலத்துல பேரரசி நூர்ஜஹானோட ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு இடமாவும் அச்சப்பள் இருந்ததா சொல்லப்படுது. இன்னைக்கு அதே இடம் சுற்றுலா பயணிகளுக்கு காஷ்மீரோட இயற்கை அழகையும் முகலாயர்களோட தோட்டக்கலை திறனையும் ஒரே நேரத்துல அனுபவிக்க செய்யுதுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அச்சப்பள் பகுதியில ஒரு ட்ரவுட் மீன் குஞ்சு பொறிப்பாகமும் அமைஞ்சிருக்கு. அதாவது இயற்கை வளங்களோடு தொடர்புடைய இன்னொரு முக்கிய அம்சமும் இந்த பகுதியில் இருக்குங்க. அச்சப்பளை பத்தி கேட்கும் போது நமக்கு ஒரு விஷயம் புரியும். இந்த இடத்தோட அழகு அப்படின்றது அதை சுத்தி இருக்கக்கூடிய மலைகள்ல மட்டுமல்ல, அந்த இடம் சொல்லக்கூடிய வரலாற்றிலையும் இருக்கு. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு தோட்டம் இன்னும் இன்னைக்கு மக்களை ஈர்க்குது அப்படின்னா, அது வெறும் கட்டிடக்கலையோட வெற்றி மட்டும் இல்லைங்க, இயற்கையையும் மனித கற்பனையையும் இணைத்த ஒரு காலத்தோட அடையாளம். அதனாலதான் காஷ்மீருக்கு பயணம் செல்லும் போது பனிமலைகளை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்றையும் ரசிக்கணும். இயற்கையோட நீரூற்றுல வரலாறு ஓடும் இடம் அதுதான் அச்சப்பள். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சேலம் மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்குதான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தி அதனால அந்த சிலை யாரும் அகற்றல. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரித்தாங்க. அதனால் அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடையே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்தரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய காலத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம், ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
2: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினாக்கிமட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, நான் ஏற்காட்டில் காக்கம்பாடி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்கே பொன்ராஜ் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தேங்க. அவர்கிட்ட அங்கே கிராமத்தில் தேவையான அத்தியாவசிய வசதிகள்லாம் இருக்கா அப்படின்றத கேட்டிருந்தேன். அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய, அதாவது ஏற்காட்டில் இருக்கக்கூடிய மக்களோட திருமண முறை எப்படி தொடங்கும் அப்படின்னு கேட்டிருந்தேங்க. அதுவுமே வந்துட்டு சொன்னார். வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: பள்ளிக்கூட வசதி இருக்குது, பஸ் வசதி இல்லாத இருந்துச்சு, இப்போ தான் பஸ் வசதி இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு விளையாட்டுக்கு பஸ் இருக்குது, ஒரு விசாரதிக்கு பழைய பஸ் இல்லாத இருக்கு. மருத்துவமனை வந்து ஏற்காடு வந்தால் தான், ஏற்காடு வந்தால் தான். குடிநீர் வசதி வந்து

0: சில நேரத்தில் குடிநீர் நல்லா கிடைக்கும், சில நேரத்தில் கொஞ்சம் கிடையாது. ஏன்னா இப்போ ஓரளவுக்கு அவ்வளோனா அவ்வளோ மோசன்றதெல்லாம் கிடையாது, மீடியமான அளவு இருக்குது. கல்யாண முறைன்னு சொன்னால் நாங்கள் வந்தக்கால் ஃபஸ்ட் இது வந்துட்டு நாங்கள் நிச்சயத்துக்கு போகிறோம். ஒரு பொண்ணை பார்க்கணும்னு சொன்னால் முறைப்படி ஒரு பொண்ணு வீட்டுக்கு போகும், பொண்ணுக்கிட்ட போயிட்டு அவங்கள விசாரிக்கும். அப்பா அம்மாவை எப்படிப்பா பொண்ணு எப்படி கொடுக்குறதா அப்படின்னு கேட்போம். ஆ கொடுக்குறதாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி உங்கள் ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்ன என்னன்னா நீங்கள் குளம், நீங்கள் அண்ணன் தம்பியா நாங்கள் மாமன் மச்சானா அப்படின்றது குளம் சொல்லின்னு சொல்லுவோம். அண்ணன் தம்பியா மாமன் மச்சானா அப்படின்றதுக்கு குளம்னு சொல்லுவோம். அப்போ விசாரிக்கும் பொழுது நாங்கள் இதுக்கு இந்த குளம்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய குளத்து பேரை சொல்லுவாங்க, நாங்கள் இந்த குளம்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அண்ணன் தம்பியா மாமன் மச்சானான்றது வரும். அது அப்போ அண்ணன் தம்பியா மாமன் மச்சானான் போது அண்ணன் தம்பியானதுன்னு சொன்னால் வேணான்னு சொல்லிடுவோம், மாமன் மச்சான்னு சொன்னால் சரின்னு சொல்லிடுவோம். அப்போ நாம் கேட்கவும் சரி ஜாதகத்தை கொடுங்க, கொஞ்சம் நாங்கள் பார்க்குறோம், ஜாதகத்தை பார்க்குறோம், சாதகத்தில் பார்த்துட்டு சாதகம் செட் ஆச்சுன்னு சொன்னால் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறோங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும் பொழுது பார்த்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பிடிக்கணும், அது இல்லாத வந்துட்டு அப்பா அம்மாவுக்கும் பிடிக்கணும், பிடிச்சால் ரெண்டு பேருக்கும் பிடிச்சால் அவங்களுக்கும் பிடிச்சால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுவோம்.
1: ரொம்ப அருமையாக பொறுமையாக தெளிவாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு பொன்ராஜன்னா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும்பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.
3: நீரை தேவையின்றி பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம வந்துட்டு எற்காட்டுக்கு போனோம் அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். என்ன அப்படின்னா, எந்த கிராமத்துக்கு போனாலுமே நாட்டுப்புற பாட்டு அப்படின்றது ரொம்ப அருமையா பாடுவாங்க. அப்படி அன்னம்மாள் அப்படின்ற ஒரு பாட்டி மஞ்சக்குட்டையிலிருந்து ரொம்ப அருமையா அவங்களோட ஓனருக்கு ஒரு பாடலை பாடினாங்க. அதாவது ஓனருக்கு பாடக்கூடிய ஒரு பாடலை பாடினாங்க. அந்த பாட்டை நான் கேட்டு ரசிச்சேன், நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த பாடல்.
7: வாராரு வாராரு எங்க சாமியாரு, வங்களா விட்டு வேலி வாங்கி, வங்களா விட்டு வேலி வாங்கி வந்தது பெட்டி தரப்பாரு அவர்.

0: நமக்கு சம்பளம் தீப்பாரு, நமக்கு சம்பளம் தீப்பாரு, வராரு வராரு எங்க சாமியாரு, வங்களா விட்டு வேலி வாங்கி, வங்களா விட்டு வேலி வாங்கி, காக்கி சட்டை போட்டுக்கிட்டு நம்ம காட்டு வழியும் போனாலும், காட்டு வழியும் போனாலும், அந்த காட்டுல தான் பெஞ்ச மழை, காக்கி சட்டை அணைஞ்சிடும், காக்கி சட்டை அணைஞ்சிடும், வராரு வராரு எங்க சாமியாரு, வங்களா விட்டு வேலி வாங்கி, வங்களா விட்டு வேலி வாங்கி, வந்தது பெட்டி தரப்பாரு அவர் நமக்கு சம்பளம் தீப்பாரு, நமக்கு சம்பளம் தீப்பாரு, வராரு வராரு எங்க சாமியாரு, வங்களா விட்டு வேலி வாங்கி, வங்களா விட்டு வேலி வாங்கி, காக்கி சட்டை போட்டுக்கிட்டு நம்ம காட்டு வழியும் போனாலும், காட்டு வழியும் போனாலும், அந்த காட்டுல தான் பெஞ்ச மழை, காக்கி சட்டை அணைஞ்சிடும், காக்கி சட்டை அணைஞ்சிடும், வராரு வராரு எங்க சாமியாரு, வங்களா விட்டு வேலி வாங்கி, வங்களா விட்டு வேலி வாங்கி, வந்தது பெட்டி தரப்பாரு அவர் நமக்கு சம்பளம் தீப்பாரு, நமக்கு சம்பளம் தீப்பாரு, வராரு வராரு எங்க சாமியாரு, வங்களா விட்டு வேலி வாங்கி, வங்களா விட்டு வேலி வாங்கி, காக்கி சட்டை போட்டுக்கிட்டு நம்ம காட்டு வழியும் போனாலும், காட்டு வழியும் போனாலும், அந்த காட்டுல தான் பெஞ்ச மழை, காக்கி சட்டை அணைஞ்சிடும், காக்கி சட்டை அணைஞ்சிடும், வராரு வராரு எங்க சாமியாரு, வங்களா விட்டு வேலி வாங்கி, வங்களா விட்டு வேலி வாங்கி, வந்தது பெட்டி தரப்பாரு அவர் நமக்கு சம்பளம் தீப்பாரு, நமக்கு சம்பளம் தீப்பாரு, வராரு வராரு எங்க சாமியாரு, வங்களா விட்டு வேலி வாங்கி, வங்களா விட்டு வேலி வாங்கி, காக்கி சட்டை போட்டுக்கிட்டு நம்ம காட்டு வழியும் போனாலும், காட்டு வழியும் போனாலும், அந்த காட்டுல தான் பெஞ்ச மழை, காக்கி சட்டை அணைஞ்சிடும், காக்கி சட்டை அணைஞ்சிடும்.
1: ரொம்ப அருமையாக வந்துட்டு பாடினாங்க இல்லையா, ரொம்ப அருமையாக இருந்தது எனக்கு இந்த பாடல் கேட்கும் போதே. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு.
2: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்மளை சுற்றியுமே புல்வெளிகள், புதர்கள், ஈரமான நிலப்பகுதிகள் மாதிரியான இடங்களில் மிக சின்னதாகவும் வேகமாகவும் அசைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பறவையை பார்த்துருக்கீங்களா? அந்த பறவையோட பேர் தாங்க சாதாரண பிரினியா. இந்த பறவையை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சாதாரண பிரினியாவை சமவெளி பிரினியா, சமவெளி ரென் வார்ப்ளர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இது சிஸ்டிகோலிடே குடும்பத்தை சேர்ந்த ஒரு சின்ன பாடக்கூடிய பறவை தான். சுமார் 13-14 சென்டிமீட்டர் நீளம் மட்டுமே கொண்ட இந்த பறவைக்கு குட்டையான வட்டமான இறக்கைகளும் கொஞ்சம் நீளமான வாலும் வலிமையான கால்களும் இருக்கும். இதோட அழகு குட்டையாகவும் கருப்பு நிறத்துலையும் இருக்கும். இனப்பெருக்க காலத்தில் இதோட மேற்பகுதி சாம்பல் கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும். கண்களுக்கு மேலே ஒரு சின்ன வெள்ளை புருவ கூடு இருக்குங்க. ரக்கைகளோட ஓரங்களில் செம்பழுப்பு நிற தோற்றமும் இருக்கும். உடலோட கீழ்ப்பகுதி வெண்மை கலந்த வெளிர் பழுப்பு நிறத்தில் இருக்குங்க. ஆண் மற்றும் பெண் பறவைகள் பொதுவாக ஒரே மாதிரியான தோற்றத்தை கொண்டிருக்கும். ஆனால் காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இதோட தோற்றத்தில் சின்ன மாற்றங்களுமே ஏற்படும். குளிர்காலத்தில் மேற்பகுதி அதிக வெப்பமான பழுப்பு நிறத்தில் இருக்கும். கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா இதோட வால் கொஞ்சம் நீளமாக இருக்கும். சாதாரண பிரினியாவை எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஈரமான தாழ்நில புல்வெளிகள், திறந்த வனப்பகுதிகள், புதர்காடுகள் மற்றும் சில சமயங்களில் தோட்டங்கள்லையும் இந்த பறவையை பார்க்கலாம். இது பொதுவாகவே தரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதர்கள் மற்றும் உயரமான புற்களுக்கு இடையில் மறைஞ்சிருக்கும், வேகமாக நகர்ந்துட்டு இருக்கும். அதனால இந்த பறவையை பார்க்கறது கொஞ்சம் சவாலாக இருக்கலாம். ஆனால் அதோட குரலை கேட்டால் அது பக்கத்தில் இருக்கிறது மாதிரியே நம்மளுக்கு தெரியுங்க. இதோட பாடல் ரொம்பவுமே எளிமையானது. தொடர்ந்து மறுபடியும் ஒழிக்கக்கூடிய ட்ளீ ட்ளீ ட்ளீ மாதிரியான குரல் இந்த முக்கிய அடையாளங்களில் ஒன்றா இருக்கு. இப்போ இதோட உணவு பழக்கம் என்னென்னா, சாதாரணமாகவே இந்த பிரினியா பெரும்பாலும் பூச்சிகளை உணவாக சாப்பிடும். புதர்கள் மற்ற பொருட்களுக்கு இடையில் சின்ன சின்ன பூச்சிகளை தேடி பிடிச்சி சாப்பிடும். இது மூலமாக சுற்றுச்சூழலில் பூச்சிகளோட எண்ணிக்கையை இயற்கையான முறையில் கட்டுப்படுத்துறதுல இது பங்காற்றுது. இனப்பெருக்க காலத்தில் புதர்கள் அப்படி இல்லைன்னா உயரமான புற்களுக்கு இடையில் கூடு கட்டுது. பொதுவாக ஒரு கூட்டில் 3-6 முட்டைகள் வரைக்கும் விடுது. இந்த பறவையோட பரவலும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான்லேருந்து தெற்கு சீனா, இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட பல பகுதிகள் வரைக்கும் இதோட வாழ்விடங்கள் பரவி இருக்கு. தமிழ்நாட்டில் சாதாரண பிரினியாவோட பதிவுகளும் இருக்குங்க. குறிப்பாக செங்கல்பட்டு பகுதியில் தான் இந்த பறவையோட பதிவுகள் அதிக அளவு இருக்கு. நேர்களே, சாதாரண பிரினியா அப்படின்ற பெயர் இருந்தாலும் இயற்கையில் இதோட பங்கு சாதாரணமானதில்லை. நம்மளோட புல்வெளிகள், புதர்கள், ஈரநிலங்கள், சின்ன தோட்டங்கள், இது எல்லாமே இப்படிப்பட்ட சின்ன பறவைகளுக்கு முக்கியமான வாழ்விடங்களாக இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. ஒரு சமூகத்தோட நிலத்தை பறிச்சிடலாம், அவங்கள வேறு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடலாம், ஆனால் அவங்களோட மொழியையும் அடையாளத்தையும் தங்களோட சொந்த நிலத்துக்கு திரும்பணும் அப்படின்ற நினைவையும் முழுமையாக அழிச்சிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு மக்களோட கதையை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க யார் அப்படின்னா உம்பிதமு அப்படின்ற மக்கள் தாங்க. வடக்கு குயின்ஸ்லாந்தில் கிழக்கு கேபியார் தீபகற்பத்தில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் தான் உம்பிதமு. இவங்கள முன்னாடி கோகோ ஓம்பின்டோமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இவங்க மணல் கடற்கரை மக்கள் அப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு பெரிய கடலோர பழங்குடி குழுவோட தெற்கு பகுதியாக வாழ்ந்தவங்க. அவங்களோட பாரம்பரிய நிலம் சுமார் 1800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பிரின்சஸ் சார்லேட் விரிகுடாவோட மேற்கு கடற்கரை பகுதிகளில் இருந்தது. ஆனால் அவங்களோட வரலாற்றில் மிகப்பெரிய சோகம் ஒன்று நடந்தது. 1950களில் அவங்களோட பாரம்பரிய நிலத்தில் இருந்த ஒரு கால்நடை பண்ணை உரிமையாளர் அந்த பகுதியில் உம்பிதமு மக்கள் இருக்கிறத எதிர்த்தாரு. அதோட தொடர்ச்சியாக 1961 உம்பிதமு மக்கள் தங்களோட சொந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க. அவங்க தங்கள் நிலத்திலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த பமாகா பக்கத்தில் இருக்கக்கூடிய காப்பகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. சிந்திச்சு பாருங்களேன், நம்ம பிறந்து வளர்ந்த இடத்துலேருந்து 100 கிலோமீட்டர் தொலைவுக்கு கூட்டிகிட்டு போனால் அந்த நிலத்தோடு இருந்த நம்மளோட உறவு முடிஞ்சு விடுமா அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. உம்பிதமு மக்களுக்கு அப்படி நடக்கலை. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க மறுபடியும் தங்களோட பாரம்பரிய நிலத்துக்கு பக்கத்தில் திரும்ப முடிஞ்சது. அதுக்கப்புறம் போர்ட் ஸ்ரீவட் பகுதியில் அவங்க தங்களுக்கான வெளிநிலையங்களையும் அமைச்சாங்க. ஆனால் இந்த கதையோட இன்னொரு முக்கியமான பகுதி மொழி தாங்க. 2000களோட தொடக்கத்தில் உம்பிதமு மொழியை முழுமையாக சரளமாக பேசக்கூடியவங்க 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்னு பதிவுகள் சொல்லுதுங்க. அதில் ஒருத்தர் ஃப்ளோரி பஸ்டானி அப்படின்றவர் தான். மொழி அழியும் நிலையில் இருந்தாலும் அதை மீண்டும் உயிர்ப்பிக்கும் முயற்சி தொடர்ந்தது. 2020 மொழியியலாளர் ஜூன் கிறிஸ்டோஃப் வெர்ஸ்ட்ரேட் அப்படின்றவரும் ஃப்ளோரி பஸ்டானி மற்றும் அவரோட மருமகள் ஜோன் லிட்டி எல்லாருமே அவங்களோட உதவியோட உம்பிதமு அகராதி அப்படின்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க. ஒரு அகராதி வெளியிடப்படுவது சாதாரணமான விஷயமா தோன்றலாங்க, ஆனா இங்க அது ஒரு மொழியோட புத்தகம் இல்ல, ஒரு சமூகத்தோட நினைவுகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய பாலம். உம்பிதமு மக்களோட கதை நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நிலத்தை இழந்தாலும் அடையாளத்தை இழக்க வேண்டியதில்லை, மொழி அழியும் நிலையில இருந்தாலும் அதை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்றது தாங்க. ஒரு சமூகத்தோட மொழி உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களோட வரலாறும் கலாச்சாரமும் குரலும் உயிரோடு இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. இன்றைக்கி நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, அவங்களோட பேர் இல்மா அர்போஸ். அவங்க வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. இவங்க ஒரு விவசாயியோட பெண் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க அப்பா வந்து ஒரு விவசாயி. இவங்களுக்கு 14 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை இவங்க அம்மா தான் வளர்த்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை அப்படின்றது பெருசாக யோசிக்கிறது அப்படின்னு சின்ன வயசுலேருந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதை அவங்க அம்மா கிட்டேருந்து அவங்க வந்து கற்றுருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் சக நண்பர்கள் அப்படின்னு அவங்க பார்க்கும்போது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இவங்க வயசில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அதாவது அவங்களாம் நிறைய புக்ஸ்லாம் வாங்கி படிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய கோச்சிங் கிளாஸ்லாம் வந்து போவாங்க. அப்போ இவங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய கோச்சிங் கிளாஸ் போகணும், நிறைய புக்ஸ் வாங்கி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் படிப்பாங்க, இன்ஜினியரிங் படிப்பாங்க. அப்போ இவங்களுக்கும் அதே மாதிரி மெடிக்கல் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. இப்படி நிறைய ஆசை, கோச்சிங் சென்டர் போகணுன்ற ஆசை இருந்தாலும், மெடிக்கல் படிக்கணுன்ற ஆசை இருந்தாலும், இன்ஜினியரிங் படிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்தாலும், அப்போ அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, வீட்டில் ஒரு மெழுகுபத்தி வெளிச்சத்தில் இவங்க வந்து படிச்சிட்ருப்பாங்க. என்ன தான் அவங்க வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் போகணும்னு நினச்சாலும், ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சாலும், மெடிக்கலிங் படிக்கணும்னு நினச்சாலும், அந்த சமயத்தில் அவங்க வீட்டில் சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கு. இல்மா அர்போஸ் அவங்களுடைய அம்மா இவங்களையும் இவங்க தம்பியையும் தனியாக தான் வளர்த்துருக்காங்க. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த ஒரு டைமில். இப்படி இருந்த இல்மா அர்போஸ் அவங்க வெளிநாட்டுக்கு வந்து படிக்க போயிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டுமே இல்லாமல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாகவும் ஆயிருக்காங்க அவங்கள முயற்சி பண்ணி. தொடர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ சூப்பரான அருமையான இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சோனா எஃப்எம்மில் ஒளிபரப்பாகிற பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் அந்த பாடலுக்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற அந்த பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஜாலியாக வீக்கெண்ட்லேயும் அந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால் அந்த சிலை யாரும் அகற்றலை. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடயே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து ரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம், ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாளர்களெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோஷியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
0: நீங்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அருமையான இரண்டு பாடல்களை கேட்டோம். இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நம்ம வாழ்க்கையில் 1000 நிகழ்வுகள் நடக்கும். அந்த நிகழ்வுகளில் சில நிகழ்வுகள் நமக்கு எப்பயுமே மறக்காமல் நம்ம மனசில் ஒரு நினைவுகளாக இருக்கும். அந்த நினைவுகள் வரும்போது சில சமயம் நம்ம வந்து சிரிப்போம், சில சமயம் அழுவோம், சில சமயம் நம்மளை அறியாமல் புண்ணங்க வைப்போம். அப்படிப்பட்ட நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவு ஒரு பறவை. இன்னைக்கு யாருடைய நினைவுகளை கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இல்மோ ஆர்ஃபோஸ் அவங்களுடைய ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 14 வயசில் அவங்க அப்பாவை வந்து இழக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் இவங்களையும் இவங்க தம்பியும் தனியாக வளர்க்குறாங்க. வாழ்க்கை அப்படின்றது பெருசாக யோசிக்கிறது, முயற்சி பண்ணுறது அப்படின்னு சின்ன வயசில் அவங்க அம்மா கிட்ட வந்து கற்றுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பல தடைகள் வந்து இருந்துச்சு. எப்போ அப்படின்னா, அதாவது வறுமையில் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா குழந்தைகளும், எல்லா இவங்க வயசில் இருக்க எல்லா மாணவர்களும் மாணவிகளும் நிறைய கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கும்போது, இன்ஜினியரிங் மெடிக்கல் அப்படின்னு படிக்கும்போது இவங்களுமே அதை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அது நடக்காமல் போச்சு. ஏன்னா சமயத்தில் இவங்க குடும்பம், இவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கே ஒரு கஷ்டம் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க மெடிக்கல் படிக்கணுங்கிற ஒரு ஆசையையும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிக்கின்ற ஒரு ஆசையும் விட்டுட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் வந்து பிஏ வந்து படிக்கிறாங்க. பிஏ படிக்கணுங்கிற

முடிவும் வந்து எடுக்கிறாங்க, பிஏ வந்து படிக்கிறாங்க. அவங்க படித்து முடித்ததுக்கப்புறம் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அதாவது ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பணம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தங்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் கிடைச்சிது. ஆனால் போகிறதுக்கு இவங்களாக தான் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த சமயத்தில் அந்த டிக்கெட்டுக்காக வந்து பணத்தை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. அந்த சமயத்தில் அவங்களுடைய விவசாய நிலத்துக்கு வந்து போகிறாங்க. அப்போ அங்கே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இவங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது இவரை வளர்த்த, சின்ன வயசில் இவங்களை வளர்த்தின ஒரு தாத்தா, அந்த தாத்தா பேர் சௌத்ரி தாத்தா அப்படின்னு வந்து இவங்க சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து இவங்களெல்லாம் வந்து வளர்த்துனது அவர் தான் சொல்லலாம். அது மட்டுமே இல்லாமல் அங்கே நிறைய பேர் வந்து வேலை பண்ணிகிட்ருக்காங்க. பயங்கரமான வெயில் அடிச்சிட்ருக்க ஒரு சமயம், அந்த ஒரு நேரத்தில் பயங்கரமாக வெயில் அடிச்சிட்ருக்கு. எல்லாருமே வந்து கோதுமை பயிர் வந்து வெட்டிகிட்ருக்காங்க. தொடர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இப்போ சூப்பரான ஒரு பாடல் இல்லைங்க, ரெண்டு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்காக. பாடலை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சு

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: விண்ணிலிருந்து விழுவது மழை நீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க உங்க கூட. இன்னைக்கு நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இன்னைக்கு யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இல்மா அர்ஃபோஸ், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவங்களுடைய ஒரு கதையை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வெளிநாட்டுக்கு வந்து படிக்க போகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, ஆனால் அது தங்கிறதுக்கும் படிக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனால் போகிறதுக்கு டிக்கெட்டுக்கு வந்து ஒரு போதுமான ஒரு பணம் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த டிக்கெட்டுக்கான பணத்தை நிறைய பேர்கிட்ட வாங்கலாம், கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுடைய அந்த விவசாய நிலத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா கோதுமை பயிர் எல்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க. பயங்கரமான வெயில் அடிக்குது, பயங்கர ஹீட்டு, அந்த வெயிலில் எல்லோரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சௌத்ரி தாத்தா அப்படின்னு இவங்க வந்து அப்படி தான் அவங்களை கூப்பிடுவாங்க, சௌத்ரி தாத்தா அப்படின்னு. இவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி இவங்களை வந்து வளர்த்துனவங்க அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட போயிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க, தாத்தா நான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறேன், ஏரோப்ளைனில் போகிறேன், பாரிஸ் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த தாத்தா வந்து இவங்க கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, படித்து என்ன பண்ண போகிற, இங்கேயே ஊர்லேயே இரு அப்படின்னு வந்து கேட்குறாங்க, சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிச்சுட்டு திரும்ப வந்து உங்களை பார்க்குறேன், நான் திரும்ப இங்கே வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவருக்கு வந்து பயங்கரமாக அந்த சமயத்தில் வேர்க்குது, வேர்த்து தரையில் வந்து அப்படியே கொட்டுது. அந்த வயக்காட்டில் வேலை செஞ்சால் பொதுவாக வெயிலில் வயல்காட்டில் வேலை செய்கிறவங்களாம் நம்ம பார்த்துக்க முடியும், அப்படியே உடம்பு ஃபுல்லாக வந்து வேர்வு இருக்கும். அந்த வெயிலில் விவசாயம் பார்த்துட்ருப்பாங்க, அந்த நெல் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம ஊரில் வந்து பார்க்க முடியும். அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தாத்தா வந்து சட்டையெல்லாம் போடல, பயங்கரமான வெயில், வெறும் வேஸ்ட்டி வெட்டிட்டு அந்த வெயிலில் வேலை பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து திரும்ப வந்துடுறாங்க. அப்புறம் இவங்க வந்து பாரிஸ் வந்து போகிறாங்க, ஃப்ளைட்டில் வந்து போயிட்டுருக்காங்க. ஃப்ளைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏசி ஓடுது. அப்போ அவங்க வந்து நினைக்கிறாங்க, ஃப்ளைட்டில் ஏசியில் இவங்க உட்காந்துட்டு போயிட்டுருக்கும்போது சௌத்ரி தாத்தாவை நினச்சி பார்க்குறாங்க. அந்த வெயிலில் இப்போ வந்து பயங்கரமாக வெயில் அடிக்குது, நாம் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம், ஏசியில் உட்காந்துட்ருக்கோம், ஆனால் இதே நேரத்தில் நம்ம வளர்த்தவங்க, நமக்கு வந்து உதவி பண்ணவங்க இதே நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அதே விவசாய லேண்டில் வேர்வையோட வெயிலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் வந்திருக்கு. தொடர்ந்து இவங்களை பற்றி நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். இப்போ சூப்பரான ஒரு பாடல் இல்லைங்க, ரெண்டு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்காக. பாடலை கேட்டு வந்துருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: கேட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க அவங்க கூட. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவு ஒரு பறவை. இன்னைக்கு நான் யாரை பத்தின ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இல்மா அர்போஸ் அவங்களுடைய ஒரு கதையை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வந்து இருக்காங்க. அவங்க வெளிநாட்டுக்கு வந்து போய் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்குது. அதாவது அவங்க வந்து பள்ளி முடித்ததும் ஒரு காலேஜ் வந்து டெல்லியில் படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்காலர்ஷிப் மூலிமா அவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது. அப்போ வெளிநாட்டுக்கு வந்து அவங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க. அங்கே போயிட்டு போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு உதவி பண்ண நிறைய பேர் வந்து இன்றைக்கி விவசாய லேண்டில் இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போகிற அதே நேரத்தில் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சிந்தனை வருது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு இறங்குறாங்க. இவங்க என்ட்ரு ஆகும்போது ஒரு ரெட் கார்பெட் இருக்குது, அதில் வந்து நடந்து போகிறாங்க. ஃபாரினில் பாரிஸில் இறங்கி நடந்து போகும்போது அப்பயும் அவங்களுக்கு வந்து அதே ஒரு விஷயம் தோணியிருக்கு. இப்போ நாம் இங்கே இவ்வளோ ஒரு கெத்தாக நடந்து போயிட்டுருக்கோம். இதே ஒரு சூழ்நிலையில் நமக்கு உதவுனவங்க இதே நேரத்தில் அதே ஒரு விவசாய லேண்டில் அதே ஒரு வெயிலில் அதே ஒரு வேர்வையோடு கஷ்டப்பட்டு இருக்காங்களே இந்த நேரத்தில் அப்படின்ற ஒரு சிந்தனை. அந்த சௌத்ரிதா தான் இப்பயும் அதே ஒரு கஷ்டப்பட்டுருக்காரே அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறமா பாரிஸில் வந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து அவங்களுக்கு கிடைக்குது, படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. கொஞ்ச நாளில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் சேர்றாங்க. இந்த உலகம் எப்படி வந்து டெவலப் ஆகுது, எப்படி இருக்குது, எப்படி வளர்ந்தது, இந்த மொழியெலாம் எப்படி வளர்ந்தது அப்படின்னு நிறைய ஒரு பெரிய நாலேஜை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இல்மா அர்போஸ் வந்து கற்றுக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நாலேஜ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறமா இந்தோனேசியா ஐக்கிய நாடுகள் சபையில் வேலை பார்க்குறாங்க. அந்த வேலைக்கு அப்புறமா நியூயார்க்கில் வேலை பார்க்குறாங்க. நியூயார்க்கில் ஃபைனான்சியல் டிஸ்ட்ரிக்டில் வேலை பார்க்குறாங்க. இவங்க தங்கியிருந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா 42வது மாடி. அந்த 42வது மாடியிலிருந்து ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்தா கீழே அந்த அமெரிக்காவில் டாக்ஸிலாம் போயிட்டுருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து அது பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தீப்பெட்டி மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஹைட்டு 42வது மாடியில் வந்து இருக்காங்க. ஃபுல்லாக அங்கே செவருலாம் வந்து இல்லை, அப்படியே வந்து கண்ணாடி தான் வந்து ஒரு செவராக வந்து இருக்குது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்ணாடி வழியாக பார்க்குறாங்க. அப்படியே வந்து செல்சியஸ் வந்து -13 டிகிரியில் வந்து செல்சியஸ் வந்து இருக்குது அந்த சமயத்தில். அப்படியே ஜன்னலில் பார்த்துக்கிட்டு காஃபி குடிச்சிட்ருக்காங்க.

அந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நின்றுருக்காங்க. தொடர்ச்சியாக இவங்களோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. அவங்க கூட இன்னைக்கு யார பத்தின ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இல்மா அர்போஷ் அவங்களுடைய ஒரு கதை தான். அவங்க வந்து ஃபாரின்ல நியூயார்க்கில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 42வது மாடியில் அவங்களுடைய அந்த வியூவில் நின்றுட்டு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த செவுரெல்லாம் வந்து இல்லை, ஃபுல்லாக வந்து கிளாஸ் தான் வந்து இருக்கும். அந்த கிளாஸ் வழியாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கீழே இருக்கிற அந்த வாகனங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தீப்பட்டி சைஸில் வந்து தெரியுது, பெரிய பெரிய டாக்ஸியெல்லாம். அங்கேருந்து பார்த்துக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தோணன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் இங்கே ஜாலியாக வந்து இப்போ 42வது மாடியில் ஃபாரினில் நியூயார்க்கில் நம்ம வந்து இருக்கோம். ஆனால் நமக்கு உதவுன நம்ம வந்து இங்கே இருக்கிறதுக்கு காரணமான நம்மளுடைய சௌத்ரி தாத்தா, மற்ற நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதே நேரத்தில் அங்கே அந்த லேண்டில் அதே வெயிலில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. இப்போ நம்ம வந்து எல்லா வசதியும் வந்து இருக்காங்க, கரண்ட் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க, திரும்ப நம்மளுடைய நாட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. நம்ம வளர்கிறதுக்கு காரணமாக அவங்க கூட வந்து இருக்கணும், நம்மளை வளர்த்தவங்க கூட இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. எப்போயாச்சும் அவங்களுக்கு வந்து லீவ் கிடைக்கிறப்ப ஒரு பிரேக்கில் ஒகேஷன் மாதிரி அவங்களுடைய சொந்த ஊருக்கு போவாங்க. அப்போ இவங்களை பார்க்கும்போது, இவங்க கண்ணில் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரகாசம் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு, அப்படி பிரகாசத்தை பார்த்தா எப்படி உணர்வாங்களோ அந்த மாதிரி இவங்க கண்ணில் ஒரு பெரிய பிரகாசத்தை பார்க்குறவங்க பார்த்துருக்காங்க. இவங்களால் நம்மளுடைய வாழ்க்கையை ஏதாச்சும் மாறிடாதா? இப்போ நம்ம பொண்ணு ஆக்ஸ்போர்ட்டில் படிக்குது, வெளிநாட்டில் வேலை செய்யுது, இவங்க எப்படியாவது நம்ம வாழ்க்கையை மாற்றிட மாட்டாங்களா அப்படின்லாம் வந்து அவங்க நினச்சிருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நினச்சது என்ன அப்படின்னா, சிவில் சர்வீஸ்

எக்ஸாமுக்கு நம்ம வந்து படிக்கணும் எழுதணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்னதான் அவங்க வந்து வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தாலும் நியூயார்க்கில் வந்து இருந்தாலும் திரும்ப அவங்க வந்து வரப்போ அவங்க ஆரம்பத்தில் அங்கே மண்ணெண்ணெய் விளக்கில் வந்து படித்தப்ப அந்த விளக்கில் அந்த மண்ணெண்ணெய் தீந்து போச்சு அப்படின்னா விளக்கு ஆஃப் ஆயிரும். அப்போ வந்து மெழுகுபத்தியில் அந்த கட்டிலில் நட்டு படிப்பாங்க. அந்த மெழுகுபத்தியோட அடையாளம் திரும்ப அவங்க வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்ததப்போ கூட அந்த கட்டிலில் இருந்ததை அவங்க வந்து பார்க்குறாங்க. திரும்ப அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகிறத விரும்பலை. அதே ஒரு நாட்டில் நம்ம நேர்மையாக ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு வேலை வந்து பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க வந்து இந்தியன் போலீஸ் சர்வீஸில் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இவங்களுடைய கதை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பாய் பாய் நேர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.